இரவு 10 மணிக்கு அரங்கேசையில் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் ஜலதரங்கம், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், தின்னியம் வை கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி டி பாலசுப்ரமணியம் அவர்கள் கடம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம்பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: ஆறு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2,00,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வடதமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: World Championship silver medalist Kidambi Srikanth, seeded fifth, will face Chinese Taipei's Liao Chiaofu in the first round match. Unseeded Indian shuttler Sanit Dayanand will begin his campaign against Japan's fourth seed Yudai Okimoto, while S. Shankar Muthuswamy Subramanian will take on a qualifier in the round of 32. In women's singles, India has a strong contingent of seven players in the main draw, led by fifth seed Tanvi Sharma and sixth seed Devika Sihag. 17-year-old Tanvi will open a campaign against Germany's Yvonne Lee. In women's doubles, Commonwealth Games bronze medalist Teresa Jolly, Gayatri Gopichand will face Spain's Paula Lopez and Lucia Rodriguez in the opening round. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
3: இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது இறக்க உணர்வோடு ஈகை குணத்தோடு வாழ வேண்டும், அன்பு சுரக்க வேண்டும் இதயத்திலே. தற்காலத்திலே பார்த்தால் மூளை திறன் வளர்ந்திருக்கிறது, அறிவு பெருகி இருக்கிறது, ஆனால் இதயம் தேய்ந்து கொண்டே வருகிறது. இதயத்திலே இரக்கம் இல்லை. இரக்கம் இருந்தால்தானே அடுத்தவருக்கு ஈகின்ற தன்மை வரும். ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த கடைசியா ஒரு குழந்தை பிறந்தான், நல்லா வளர்த்தார், படிக்க வச்சார், வளர்ந்த பிறகு திருமணத்தையும் பண்ணி வச்சார். அந்த மருமகள் நல்ல தலைவாடு இலை போட்டு அறுசுவை உணவோடு பரிமாறினார். காலம் செல்ல செல்ல இவருக்கு நோய் பற்றியது, லொக்கு லொக்கு என்று இரும ஆரம்பித்தார். உடனே அந்த தலைவி, உங்கள் தந்தையார் எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறார், எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே வெளியிலே இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி விட்டாள். உடனே பிள்ளை தந்தை இடத்துல சொன்னான், அப்பா உங்களுக்கோ நோய் வந்து விட்டது, எப்பொழுதும் எரிமிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் வெளியிலேயே இருங்க என்று சொல்லி திண்ணையிலே கொண்டு வந்து விட்டுட்டான். தவமிருந்து பெற்ற பிள்ளை வளர்ந்து திருமணம் முடித்து வைத்தோம், இப்படி திண்ணையில் கொண்டு வந்து விட்டு விட்டானே, கடும் குளிர் என்ன செய்வது என்று கலங்கினார். காலம் செல்ல ஒரு பெயர குழந்தை பிறந்தான், அவன் வளர்ந்தான். நல்ல வாழை இலையில அன்னமிட்ட அந்த மருமகள் பிறகு மண்சட்டியிலே கொண்டு வந்து போட்டார். ஆறி போன சோறும் ஊசி போன காயும் கிடங்கும். விதி என்று நினைத்து கொண்டு அப்படியே சிரித்து கொண்டே அவர் வந்து காலத்தை போக்கினார். இந்த குழந்தை பிறந்தார் இல்லையா, பெயரன், பெயரை உடையதால் பெயரன், தாத்தாவின் பெயரை பேர பிள்ளைகளுக்கு வைப்பதனாலே தான் பெயரன் பெயர்த்தி என்று பொருள். எல்லோரும் பேரன் பேர்த்தி என்கிறார்கள், அது அல்ல. அவன் என்ன பண்ணான், தாத்தா சாப்பிட்ட அந்த எச்சில் களம் இருக்கு இல்லையா, மண்கலத்தை எங்க கீழே போட்டு உடைச்சிருவாரோ, அவருக்கு கை நடுக்குது, வயசாகி போச்சு, கழுவி கழுவி கொண்டு போய் கவுத்து வச்சான். அவருக்கு ஏற்பட்ட அந்த மன மகிழ்ச்சி பட்ட துன்பமெல்லாம் மறைஞ்சு போச்சு. தவமிருந்து பெற்ற பிள்ளை வெளியில் தள்ளினான், ஆனால் நம்முடைய பெயர பிள்ளையோ நாம் உண்ட எச்சில் கலத்தை கழுவி வைக்கிறதே என்று மனமுகிழ்ந்து போனார். ஒரு நாள் தாய் பார்த்துட்டான், அடா பயலை எப்படி இந்த காரியத்தை செய்கிறாய், இங்கே வாருங்கள் என்று சொல்லி கணவனை அழைத்து இந்த கொடுமையை பாருங்கள் சொல்லி இவன் அந்த எச்சில் சட்டியை கழுவி வைக்கிறான் என்று சொல்ல, ஏன் கழுவினாய் என்று பெற்றோர்கள் அதட்ட அந்த பிள்ளை என்ன சொன்னான் தெரியுமா, அப்பா தாத்தாவை பாருங்கள், வயதாகிவிட்டது, கண் பஞ்சடைந்து விட்டது, கை கால்கள் நடுக்குகின்றது, அவர் உணவை உண்டுவிட்டு அந்த மண்டலத்தை கழுவுகின்ற பொழுது எங்கே கீழே போட்டு உடைத்து விடுவாரோ என்று எண்ணித்தான், நான் அதை கழுவி வைத்தேன் என்று சொன்னான். ஏண்டா அதை போய் கழுவுனேன், அது உடைஞ்ச உனக்கு நான் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்டார்கள். அப்பதான் சொன்னான், அப்பா அம்மா எப்படி தாத்தா இருக்கிறாரோ அதை போல நீங்களும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் கிழவன் கிழவியாக வருவீர்கள் அல்லவா, அப்பொழுது இந்த திண்ணையில் உங்களை உட்கார வைத்து இந்த மஞ்சட்டியில் சோறு போட வேண்டும் என்று எண்ணித்தான், எங்கே தாத்தா உடைத்து விடுவாரோ என்று எண்ணி அதை பத்திரமாக நான் கழுவி வைத்தேன் என்று சொன்னான். இதுல என்ன தெரிகிறது என்றால், அந்த பேர பிள்ளையிடத்திலே தாத்தாவிடம் அன்பு தெரிகிறது, ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த அன்பு இருக்க வேண்டும். பட்டினத்தார் வந்து திருவோடு கூட கிடையாது, கையில வாங்கி சாப்பிட்டார். ஆயிரக்கணக்கான மரக்கலங்கள் அவருக்கு எல்லாவற்றையும் தானம் கொடுத்து விட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு மாளிகை திண்ணையிலே அதன் உடமையாளர் படுத்திருக்கிறார், தொந்தி சரியா படுத்திருக்கார். அப்போ வத்தின உடலோட பசி தாங்க முடியாம ஐயா பசிக்கிறேன்னு கேட்டார். உடனே அந்த மாளிகை வாசி, சீ போ போ போ என்று விரட்டி அடித்தார். பட்டினத்தார் அப்பதான் சொல்றார், ஏ மானுடா, பாலும் நெய்யும் உண்டு நீ இந்த உடலை வளர்த்து வைத்திருக்கிறாயே, இந்த உடலை பார்த்து தெருவிலே போகின்ற நாய் நரிகள் எல்லாம் நீ மாண்ட பிறகு உன் உடலை இடுகாட்டுக்கு கொண்டு வருவார்கள், அப்பொழுது நாங்கள் தானடா உன்னுடைய உடலை கூறு போட்டு உண்ணப்போகின்றோம், இதயத்தில் இரக்கத்தை வளர்த்துக்கொள் என்று கருத்திலே ஒரு பாடலை பாடி செல்வார்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. நம் அனுமதியின்றி எந்த எண்ணமும் சிந்தனைகளாய் மாறாது. சிந்தனைகள்தான் செயல்களாய் மாறுகின்றன. அப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்மை யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டும். அதனால்தான் சீரிய சிந்தனைகள் சிறப்பான சாதனைகளாய் உருவாகின்றன. புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

தொடங்குவதற்கு என்று மிகச் சரியான தருணம் என்று எதுவும் கிடையாது. இப்பொழுதே தொடங்கலாம். அப்படி செய்யும்போதுதானே மிக சீக்கிரமாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். தெய்வீக கானங்களில் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் எல் கிருஷ்ணன் குழுவினர் பாடியது.

ஒரு குடையால் மழையை தடுக்க முடியாது, ஆனால் அது நம்மை மழையில் நனையாமல் பார்த்து கொள்ளும். அதேபோல்தான் தன்னம்பிக்கை வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்காது, ஆனால் அது எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமையை நமக்கு தரும். இறைமணம் நினைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் சுஜாதா குரலில்.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த தன்னோட அரசு வேலையை துறந்து இயற்கை முறையில கடலை பின்னாக்கு போன்ற இடுபொருட்களை கொண்டு மூடாக்கு முறையை பின்பற்றி வைரஸ் பூச்சி தொந்தரவு இல்லாம மரப்பயிர்களுக்கு இடையில் ஊடுபயிரா பப்பாளி வளர்ப்புல சாதிக்கும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மேனாள் விஞ்ஞானி முனைவர் சரவணன் அவர்கள் நம்மிடையே.
2: எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதிக்கின்றேன், நேசிக்கின்றேன். தென்னை சந்தனம் அதில் பப்பாளி வச்சு ரொம்ப சிறப்பான, அதாவது வைரஸ் இல்லாத பப்பாளி உருவாக்க முடிஞ்சுது. ஏன் வந்து இப்போ தரம் சார்ந்த விவசாயத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் ஏற்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். விளைச்சல் சார்ந்த அந்த மனப்போக்கிலேயே செய்யறனால அதிகமாக விளைவிக்கணும்னு சொல்லி தான் இந்த மண்ணை பால் பண்ணது, உரம் போட்டது, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்னே போய் சந்தையில் அதிகமாக இருக்கு. இப்போ நிறைய விளைவிக்கணும், பக்கத்தில் இருக்கிறத ஒரு ரெண்டு மூட்டை விளைஞ்சா தான் கெத்து அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு, அது தவறு. அதுதான் பிரச்சனை. விவசாயிகள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும், காலத்துக்கு ஏற்ப அந்த மைண்ட் செட்டில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். தரமான பொருளாக விளைவிச்சு அதன் மூலமாக அதுக்குரிய விலையை பெற்றுக்கிறது, அதுக்குள்ள வருமானத்தை பெற்றுக்கிறது தான் இனி ஃபியூச்சர். நிறைய இந்த மாதிரி விளைச்சல் காட்டு மெஷினரிஸு, ஹெர்பிசைட்ஸ், இந்த மாதிரி களைக்கொல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணி மண்ணில் இறுக்கம், மண்ணில் நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை குறைஞ்சது, இந்த மாதிரி பாதிப்புகள் நிறையா இருக்குது. மண் பிரச்சனை மட்டும் இல்லாமல் உணவுகள், அந்த மாதிரி உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றனால நோய்களுமே வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான கெமிக்கல் ரிச்சான ஃபுட்டு சாப்பிட்றது. உணவுகள் மட்டும் இல்லாமல் உலகம் காலநிலையே மாறுற அளவுக்கு, டெம்பரேச்சர் அதிகாகிற அளவுக்கு நல்ல போயிருக்கு. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய நெல் வயல் இருந்ததுன்னா அதிலிருந்து மீத்தேன் போகும். மீத்தேன் வாயு நெல் வயலிருந்து போகும்போது வழக்கமாக போகிற கார்பன் டை ஆக்சைடோட 30 மடங்கு அதிகமாக வளிமண்டலத்தை சூடாக்கிடும். அப்போ நிறையா நெல் போகிறதுனால பிரச்சனை தான், தண்ணி தேங்கி நிற்கிற, விளைச்சலும் அதிகம், அதுக்கு விலையும் குறைவு, சுற்றுப்புற சூழலுக்கும் ஒரு கேடு. இப்போ மினிமம் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க, ஆவரேஜா குறைஞ்சபட்ச வெப்பநிலை 3 டிகிரி அதிகமாயிருக்கு இந்தியாவிலேயே. நாக்பூர்ல ரெக்கார்ட் பண்ண டேட்டாவில் 29 இருந்து 32க்கு மேல வந்துருச்சு. அதனுடைய தாக்கங்களை நாம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடிப்படையிலே ஒரு மாற்றம் வரணும். விவசாயிகள் அதிகமாக விளைவிச்சா அரசாங்கத்துக்கோ, வேளாண் துறைக்கோ, விஞ்ஞானிகளுக்கோ, தொழிலாளிகளுக்கோ, வர்த்தகர்களுக்கோ, பொதுமக்களுக்கோ நல்லது. ஆனா தரமானது குறைஞ்ச அளவில் விளைவிச்சா தான் விலை அதிகமாக கிடைக்கும், அப்பதான் மற்றவங்கெல்லாம் விவசாயிகளை எதிர்பார்ப்பாங்க. ஆனா இப்ப உள்ள நிலை வந்து விவசாயிகளை ஒரு வியாபாரி வாங்கிக்க மாட்டாரா, விட குறைவா இருந்தா தான் விலை அதிகமாகும். இது இப்ப முதல்ல உள்ள முறை. இப்ப இந்த தரத்தை நோக்கின விவசாயம்னா, இப்ப அந்த மண் கரிமம் வேணும் இல்லைங்களா, இதுல மண் கரிமம் கூடாது, இதுல களை வராமல் இருக்கு, கூலி செலவு குறையும், களை வராமல் இருக்கும். ஆனால் இதனால் மண்ணில் உயிர்களோ மண்ணுக்கு உணவோ கொடுக்க போகிறதில்ல. மண்ணை வந்து பூமி தாயின்னு சொல்லுவோம். ஆனால் தாய்னா அதுக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னா அதுக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா. அந்த உணவு இந்த பிளாஸ்டிக் ஷீட் தராது. நீங்கள் குப்பை போடுறேன்னு சொல்கிறீங்க, அந்த குப்பை வந்து மண்ணுக்கு ஒரு பொறியியல் மாதிரி தான். சூழலியல் வேளாண்மை அப்படிங்கிறது நிறைய ஒவ்வொன்றும் ஒரு கருத்து, அது காலத்துக்கேற்ற மாதிரி வர்றது தான். மண்ணில் உயிர்கள் வாழ்றதுக்கான சூழலை ஏற்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அங்க கரிமம் கூடிடுது விரைவாக. இந்த பப்பாளியில், ரெட் லேடியில் இந்த வைரஸ் பிரச்சனை, மீலி பக்னங்கிற வெள்ளைப்பூச்சி, மாவுப்பூச்சி பிரச்சனை, இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த பல பயிர் சாகுபடி பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடுச்சு. இந்த மூடாக்கு போடுறதும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மண்ணோட மைக்ரோ கிளைமேட்டுங்கிற தட்பவெப்பநிலை

0: மாத்திருது. அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் அடிப்படையா நாலு விஷயங்கள் தேவை. சுவாசத்துக்கு காற்று, உணவு தேவை, நீர் தேவை, உறைவிடம் தேவை. நம்ம விவசாய முறையில் அந்த உறைவிடம் இல்லை. இந்த கட்டுமூடாக்குங்கிற முறையில் அந்த உறைவிடத்தை தர்றோம். அப்போ வந்து அந்த உறைவிடத்தை தரும்போது அங்கே ஏகப்பட்ட நுண்ணுயிரிகள் வந்து 100 மடங்குக்கு பக்கமாக அதிகமாகி பெரிய அளவில் காரியம் செஞ்சு டிராக்டர் உழுக வேண்டியது இந்த கரையானே உழுதுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரிம அளவு வந்து 0.08, 0.6 2.4, 1.5, 3% வரைக்கும் 9 மாதத்தில் என்னோட ஓன் ஃபார்மில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த அங்க கரிமம் கூடுதல் ஆக்குறதுங்கிறது வந்து வழக்கமாக ஏன் ஆகலைன்னா அதுக்கு மாறின வேறு முறைகளை கொண்டாந்தால் தான் ஆகும். அப்படி பண்ணதில் இந்த அங்க கரிமம் மட்டும் கூடலை, அந்த பப்பாளியில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக உள்ள ஃபீனால்ங்கிற காம்பவுண்டும் அதிகமாக இருந்தது. அப்போ அந்த படைப்புலேயே மண்ணில் கரிமம் அதிகமாக இருந்தால் அந்த பழத்தில் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குங்கிற அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ எளிதாக கூட்ட முடியும் இந்த கட்டு மூடாக்குங்கிற முறையில். அப்போது மண் வந்து இவ்வளவு சாப்பாடு தரும்போது அதுக்கு நீங்கள் சாப்பாடு தர்றதுக்கு ஒரு ஏரியாவே ஒதுக்கணும். அதில் விளைவிச்சு அதில் வருமானம் பார்க்கறத விட்டுட்டு இப்படி பண்ணலாமான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் 10 ஏக்கர்லேயும் நெல் போடுறதுக்கு பதிலாக, 10 ஏக்கர்லேயும் நீங்கள் பப்பாளி போடுறதுக்கு பதிலாக 30% வந்து இந்த மண்ணுக்கு கம்பு நேப்பியர் கிராஸு, லைவ் மல்ச், அந்த மாதிரி பயிர்களை போட்டு அதை கட்டுக்கட்டாக கட்டி அடுக்கணும். இது வந்து கிரீன் மென்யூரை விட பெட்டரான ரிசல்ட்டு. குயிக்காக வந்து அங்கக கரிமத்தை மண்ணில் கூட்டுறதுக்கு பேரளவில் உதவியாக இருக்குது. இந்த கட்டு மூடாக்கு போடும்போது என்ன அதிசயம் நடக்குதுன்னா மண்ணில் இவ்வளவு உயிரினங்கள் இருக்குது, இந்த உயிரினங்கள் வந்து இந்த மாதிரி வெயிலில் இருக்காது. அதுக்கு வந்து ஒரு 9 மாதத்துக்கு இருப்பிடம் ரெடி பண்ணிடுறோம். அப்போ கரையான், எறும்பு இதெல்லாம் கூட்டம் கூட்டமாக உருவாகிடும். அந்த கட்டை தூக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அது உழுகுறது என்னை பொறுத்தளவுக்கு என்னோட தோட்டத்தில் டெர்மைட்ஸ் ஆர் மை டிராக்டர்ஸ் அப்படி தான் இருக்கும். உழுது அப்படியே உங்களுக்கு இந்த மக்கை கீழே கொண்டு போய் சேர்த்துரும், கீழே இருக்கிற மண்ணை மேலே கொண்டாந்து பொதுவாக சேர்த்துரும். மழை பெஞ்சாலும் அந்த உருவான கட்டமைப்பு குலையாமல் அப்படியே நிற்கும். அதுதான் இந்த மூடாக்கோட மகத்துவம். இதே நீங்கள் டிராக்டரில் உழவு ஓட்டினீங்க, ரொட்டாவேட்டர் ஓட்டினீங்கன்னா அடுத்து நான் மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடும், கரைஞ்சிடும் இல்லையா. அந்த ஸ்ட்ரக்சர் நிற்காது. மண்ணுக்கு ஸ்ட்ரக்சருங்கிறது மிக முக்கியம். அதை உருவாக்கி தருது ஒரு நல்ல மண். அப்படின்னா 25% காற்று, 25% நீர், 45% கனிமம், அது கூட 5% அங்கே கரிமம் வேணும். அதை இது 9 மாதத்தில் இது 3% கொண்டு வர முடியும். அதுக்கான தொழில்நுட்பம் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து உயிரினங்கள் ஒரு 10%, அந்த 5% உயிரினங்கள்லையும் கார்பன் ஸ்டோர் ஆகுது. ஒரு 100 கணக்கில் எறும்பு கரையான் உருவாகும் போது மண்ணில் மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தில் உள்ள அந்த கரிமம் வந்து இந்த உயிரினங்களில் சேவ் ஆகிறதுனால வளிமண்டலத்தில் கரிமம் குறைஞ்சி இந்த தட்ப வெப்ப நிலை மாற்றத்துக்கான அந்த பிரச்சனையை குறைக்குது. அதிகமாக நாம் எல்லாரும் வெஹிக்கிளில் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறத இந்த உயிரினங்களில் சாலிடாக தக்க வச்சு இதை அதிகப்படுத்துறது மூலமாக அந்த பிரச்சனையை நாம் குறைக்கிறோம். ஒரு ரெஸ்பான்சிபிள் குடிமகனாக இருக்க முடியும், சிட்டிசனாக, ஒரு குளோபல் சிட்டிசனாக இருக்க முடியும் இந்த வகையில். இல்லைனா இந்த மாதிரி நிறையா மண் அரிமானம் 1 ஹெக்டருக்கு 17 டன்னுக்கு பக்கமாக ஒவ்வொரு வருஷம் வீணாகிட்டு இருக்கு. 1000 வருஷம் எடுத்து உருவாகிற மண் வந்து ஒரே வருஷத்தில் அப்படி வீணாகுது. இது கொஞ்சம் ரொம்ப புரட்சிகரமான ஒரு விஷயமா தான் இருக்கும். நடைமுறைக்கு மாறா இதை பண்ணுனா தான் எக்கனாமிக்கலாகவும் என்விரான்மெண்டலாகவும் உணவு தர ரீதியாகவும் ஒரு அற்புதமான தீர்வாக இது இருக்கு. சாயில் கெமிஸ்ட்ரி அதுக்கும் பழத்தோட நியூட்ரிஷன் கெமிஸ்ட்ரிக்கும் பெரிய கார்லேஷன் இருக்கு. மண்ணில் என்ன சத்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி, டேஸ்ட் எல்லாம் உருவாகிற காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் படைப்பு படைச்சிருக்கு. மண்ணுக்கு சாப்பாடு போடாமல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அது சக்கையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கெமிஸ்ட்ரி. இந்த ஆர்கானிக் முறையில் இந்த மண்ணுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டீங்கன்னா வருமானம் உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பமும் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: தரம் சார்ந்த விவசாயத்தை பத்தியும் கட்டு மூடாக்கோட பயன்கள் பத்தியும் முக்கியமா உயிர்கள் மூலம் நடக்கும் விவசாய முறைய தன்னோட அனுபவத்திலிருந்து நமக்கு எடுத்து சொன்னாங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மேனாள் விஞ்ஞானி முனைவர் சரவணன் அவர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டல் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள். இன்று இரவு 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்.

0: திருச்சிராப்பள்ளி திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 04331 என்ற முன்னிணைப்போடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1 பங்கேற்று பயன்பெறுங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள் அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்து வரோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளுடன் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கிறதுக்கான பணிகளையும் துவங்கிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
0: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை

0: வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது ஆலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: இருவரி செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7:00 மணிக்கு இப்போட்டி

0: தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நாம கேட்டறிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: பெண்களின் வாழ்க்கை போற்றுதலுக்குரியது. வாழ்க்கை துணையை இழக்கும் கைம்பெண்களின் துயர்நிலையை கருத்தில் கொண்டு ஐநா இன்றைய நாளினை பன்னாட்டு விதவைகள் நாளாக அறிவித்துள்ளது. பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1953. 1927 பாரிஸ்டராக தேர்ச்சி பெற்ற இவர் மிக இளம் வயதிலேயே கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவி வகித்தவர். நேருவின் தலைமையிலான சுதந்திர இந்தியாவின் வணிகம் மற்றும் தொழில் அமைச்சரான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர். காந்தியவாதியும் சூழலியலாளருமான சண்டி பிரசாத் பட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1934. சிப்கோ இயக்கத்தின் முன்னோடி இவர். கிராம மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான தொழில்நுட்ப கருவிகளை அருகில் கிடைக்கக்கூடிய இயற்கை பொருட்களின் மூலம் உருவாக்க ஓர் அமைப்பை தொடங்கினார். இயற்கையை பேணிக்காப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி வரும் சண்டி பிரசாத் பட் ரமோன் மகசேசே காந்தி அமைதி பரிசு உள்ளிட்ட விருதுகளால் சிறப்பிக்கப்பட்டுள்ளார். சிங்கத்தின் சீற்றமும் சிறுத்தையின் பாய்ச்சலும் கலந்த கோடையிடியான பேச்சு கொண்ட கொள்கையில் பிறழாத தெளிவு மூட நம்பிக்கையினை மேடையமைத்து பரப்புரை செய்த பெரியாரின் வழித்தோன்றல் திராவிட இயக்கத் தலைவர் மொழிப்போர் தியாகி பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1900. நெடிதுயர்ந்த 6 உருவம், இராணுவ நடை, எளிய வாழ்க்கை, சுயமரியாதை போராளி, சூறாவளி பேச்சாளர், தனக்கென எதுவும் வேண்டாதவர். தன் சமூகத்தை முன்னேற்ற மூட நம்பிக்கையினை களைய மேடைதோறும் முழங்கியவர். ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்திற்காக தஞ்சை முதல் சென்னை வரை சமூக சேவகி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடன் அடலேராய் நடைபயணம் செய்தவர். இவரது தியாக உணர்வை பறைசாற்றும் வகையில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. போலியோ நிமோனியாவை மட்டுமல்ல நிறவெறியையும் வென்ற வில்மா ருடோல்ஃப் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1940. போலியோவால் பாதிக்கப்பட்டதால் நடக்க முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்த போதும் தன் தாயாரின் நம்பிக்கையாலும் தொடர்பயிற்சியாலும் 12 எந்த செயற்கை சாதனமும் இல்லாமல் நடக்க மட்டுமல்ல ஓடவும் செய்தார். 1960 ரோம் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு 3 வென்ற முதல் அமெரிக்க வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். வில்மா ருடோல்ஃப் சிவில் உரிமைகள், மகளிர் உரிமைகளுக்காக தன் வாழ்நாள் முழுதும் குரல் கொடுத்து வந்தார். நவீன கணினி அறிவியலின் தந்தை என போற்றப்படும் ஆலன் டியூரிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1912. இவரது முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்று டியூரிங் டெஸ்ட், அதாவது ஒரு ரோபோ ஒரு மனிதருடன் உரையாடி நாம் மனிதருடன்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என அவரை நம்ப வைத்தால் அச்சோதனையில் வென்றதாக அர்த்தம். முன்னாள் வெளியுறவுத்துறை உயரதிகாரி விகாஸ் ஸ்வரூப் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1961. ஆஸ்கர் விருது பெற்ற ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்தின் கதை இவர் எழுதிய கியூ அண்ட் ஏ நாவலை தழுவி எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. காமன்வெல்த் விளையாட்டின் பளு தூக்குதலில் தங்கம் வென்ற சதீஷ் சிவலிங்கம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1992. பஞ்சாபின் சன்சர்பூர் ஹாக்கி விளையாட்டிற்கு என்றால் தமிழகத்தின் வேலூர் சத்வாச்சாரி பழுதூக்கும் விளையாட்டிற்கு. அந்த ஊரின் தற்போதைய பெருமையாக வலம் வந்து கொண்டிருப்பவர் சதீஷ் சிவலிங்கம். தன்வியின் பிறந்த நாள் என்னும் நூலுக்காக 2024 பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்றுள்ள எழுத்தாளர் யூமா வாசுகியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1966 எழுத்தாளர்

மொழிபெயர்ப்பாளர், கவிஞர், ஓவியர் என்ற பன்முகங்கள் கொண்ட யூமா வாசுகி 2000வது ஆண்டு இரத்த உறவு என்னும் புதினத்துக்காக தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினையும், 2017ஆம் ஆண்டு மலையாளத்தில் ஓவி விஜயன் அவர்கள் எழுதிய கசக்கிண்டே இதிகாசம் எனும் நூலை கசாக்கின் இதிகாசம் என்று மொழிபெயர்த்தமைக்காக சாகித்ய அகாடமி விருதும் பெற்றுள்ளார். கவிதை, சிறுகதை, நாவல் மட்டுமின்றி தமிழ் சமூகத்தின் சிறார் இலக்கிய வகைமைக்கு தன் படைப்புகள் மூலம் தொடர்ந்து வளம் சேர்ப்பவர் யூமா வாசுகி. இசையமைப்பாளர், பாடலாசிரியர் ஹம்சலேகா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1951. கன்னட திரைப்படத்துறையில் பணிபுரிந்து வரும் ஹம்சலேகாவின் இசையில் பருவராகம் திரைப்பட பாடல்கள் இன்றும் கொண்டாடப்படுகின்றன.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களுடன் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது காலை மலர். இன்றைய காலை மலரின் இதழ்களாய் விரிய காத்திருக்கிறது பயனுள்ள பல தகவல்கள், அருமையான பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாய்

0: ஒருத்தி நேத்துல இருந்து பாக்கலையே, அவளுக்கு என்னாச்சு, அவ என்ன பண்றா, எதுவும் யாரும் கேக்கல. எனக்கு வேற ரொம்ப ஃபீவரா வேற இருக்கு.
1: ஓ, ஃபீவரை பத்தி இப்ப யாரு கவலைப்படுறா? உலகம் முழுக்க இப்ப ஒரே ஃபீவர் தான்.
0: என்னது ஃபீவரா? கொரோனா மாதிரி மறுபடியும் ஏதாவது வந்துட
1: போகுது? அதெல்லாம் இல்ல, இது ஃபுட்பால் ஃபீவர். ஏன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்துருச்சுனாலே போதும், பிரேசில்காரரும் அர்ஜென்டினாக்காரரும் நம்ம பக்கத்து தெரு குமார் அண்ணன் மாதிரியே வேற லெவல் ஃபேனா மாறிடுவாங்க.
0: என்னது, குமார் அண்ணனுக்கு ஃபுட்பால் தெரியுமா?
1: ஒரு பாலுக்கு எதுக்கு 11 பேர் அடிச்சுக்கிறாங்க? என்கிட்ட சொல்லிருந்தா ஆளுக்கு ஒரு பாலா வாங்கி கொடுத்துருப்பேன், எல்லாரும் ஒன்னா விளையாண்டுருக்கலாமே.
0: அப்பவே நினைச்சேன் நம்ம குமார் அண்ணன் செம்ம அறிவாச்சே. சரி, என்னதான் சொல்ல போற, சீக்கிரம் சொல்ல.
1: ஃபிஃபா வேர்ல்டு கப்ல சாதாரண விஷயம் இல்ல, முதல் முறையா 48 நாடுகள் இதுல வந்து விளையாடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 32 அணிகள் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதிக நாடுகள் அதிக போட்டிகள் அப்படின்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு அறிவா பேசிட்டு இருக்க, ஆனா மேட்ச் எங்க நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே.
1: அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, இது மூணு நாடும் சேர்ந்து இந்த வேர்ல்டு கப்ப நடத்துறாங்க.
0: சரி, எல்லாம் ஓகே, இந்த மேட்ச்ல விளையாண்டு வின் பண்ணா என்ன கிடைக்கும்?
1: டிராஃபி கிடைக்கும்.
0: கப்பு தானே, ஏரியா பக்கம் வந்து கேட்டுப்பாரு, எவ்வளவு கப்பு வாங்கியிருக்கேன், சோடா பாட்டில், ரன்னிங் ரேஸ், அப்படியே அளந்துகிட்டே போலாம், அவ்வளவு கப்பு வாங்கி வச்சிருக்கேன்.
1: அளந்து விடுற போட்டி வச்சிருந்தா நீதான் எல்லாத்தையுமே வாங்கியிருப்ப. முதல் இப்ப இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் டிராஃபியை பத்தி நான் சொல்றேன் கேளு. இது வந்து பாத்தீங்கன்னா 36.8 சென்டிமீட்டர் இருக்கும், இது 6.1 கிலோ இருக்கு. ஆனா இதை தூக்குற ஃபீல் எப்படி தெரியுமா இருக்கும்? 100 கோடி மக்களோட சந்தோஷத்தை ஒன்னா கையில தூக்குற மாதிரி இருக்கும் அதை ஜெயிச்சு தூக்கும் போது. இது 18 கேரட் தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு. கீழே பச்சை நிற கற்களை வச்சு ரொம்பவே அழகா வந்து இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கப்ல ரெண்டு பேர் சேர்ந்து உலக உருண்டைய தூக்கி நிறுத்துற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அதாவது கால்பந்து உலகத்தை ஒன்றிணைக்குது அப்படிங்கறதுக்கான அடையாளமா இதை வச்சிருக்காங்க.
0: அப்பாடா, இந்த கப்புக்கே இவ்வளவு பெரிய வரலாறா? அடுத்து என்ன இருக்கு?
1: உலகத்துல பெரிய அணிகளான பிரேசில், அர்ஜென்டினா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின், ஜெர்மனி, போர்ச்சுகீஸ், நெதர்லாந்து, பெல்ஜியம், உருகுவே இவங்க எல்லாமும் விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆசியால இருந்து ஜப்பான், தென்கொரியா, ஈரான், சவுதி அரேபியா, உஸ்பெகிஸ்தான் இவங்க எல்லாருமே விளையாடுறாங்க.
0: அடுத்து பார்த்தோன்னா இதுல யாரு ஸ்ட்ராங், யாரு டாப், சம்ம ஃபார்ம்ல யாரு இருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும்.
1: அப்படியா? எப்படி?
0: எங்க அண்ணனை தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தான்.
1: ஓட்டு கேட்டு இருக்க.
0: கரெக்ட். மெக்சிகோ வந்து அப்படி ஃபயரா ஃபார்ம்ல, ரெண்டு மேட்ச் ரெண்டுமே வின்னு.
1: இப்ப தெரியுது உங்க அண்ணனோட சென்டென்ஸ் தான் இது.
0: அடுத்து பார்த்தா அவங்க 6 பாயிண்ட்ஸ்ல டாப்ல இருக்காங்க. அடுத்த டீம் யாருன்னு பார்த்தா யூஎஸ்ஏ, ரெண்டு மேட்ச் ரெண்டுலயுமே வின் பண்ணி 6 பாயிண்ட்ஸ். அவங்களும் அதே மாதிரிதான் செம்ம ஷார்ப்பா, யாருமே அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க.
1: சரி, அடுத்ததை நான் சொல்லட்டுமா?
0: எங்க, உனக்கு எப்படி தெரியும் சொல்லு பாப்போம்.
1: அடுத்து ஜெர்மனி, ரெண்டு மேட்ச் ரெண்டு வின்னு 6 பாயிண்ட், அதுவும் ஒரு மேட்ச்ல 7 கோல் அடிச்சு பெரிய ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காங்க. அதனால ஜெர்மனிய பார்த்தா கப்பு இந்த தடவை அவங்களுக்காக தான் இருக்குமோன்னு தோணுது.
0: சரி, உனக்கு எப்படி தெரியும்?
1: அதே டெய்லர், அதே வாடகை, உங்க அண்ணன் பேசிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு நான் தான்.
0: ஆனா இப்ப கொஞ்சம் சோகமான விஷயம் சொல்ல போறேன்.
1: மனசு திடப்படுத்திக்கிட்டோமாப்பா?
0: கண்டிப்பா.
1: சரி சொல்லு.
0: பிரான்ஸ், இங்கிலாந்து, அர்ஜென்டினா இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ்ல இருக்காங்க. அடுத்து நாக் அவுட் இருக்கு, குரூப் ஸ்டேஜ். இதுல வின் பண்ணா அடுத்த ரவுண்டுக்கு போலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே பொட்டு படிக்கலாம், தூக்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, மெக்சிகோ, யூஎஸ்ஏ, ஜெர்மனி, எனக்கு இவங்கல்ல யாரோ ஒருத்த வாங்குவாங்கன்னு தோணுது. உனக்கு என்ன தோணுது?
1: இல்ல, எனக்கு நான் தான் வாங்குவேன்னு எனக்கு தோணுது.
0: ஏன், நீ வாங்குவியா? நீ மேட்ச்சுக்கே போலயே.
1: அதான், அதனாலதான் அவங்க எல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நான் தான் கண்டிப்பா வாங்கியிருப்பேன். ஆஃப் கோர்ஸ், யூ நோ.
2: என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி.

0: வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25 தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம்

0: இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப்பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமானப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்டக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வீர் சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது.

0: அத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

காலை மலரில் இனி தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 38, பச்சை மிளகாய் 44. சுரக்காய் கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், சௌசௌ 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 40, நூல்கோல் 40, கருணை கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 70, முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 46, காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 40, எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 5 ரூபாயும், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 300, ஆரஞ்சு கிலோ ஒன்றுக்கு 150, மாதுளை 300, திராட்சை 100.

0: நல ஆலோசனைகளோட இன்னைக்கு மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். இன்று சர்வதேச கைம்பெண்கள் தினம். கணவனை இழந்த பெண்களுடைய மறுவாழ்வுக்கான ஆலோசனைகளை சொல்லுங்க மேடம்.
1: ஜூன் 23 இது வந்து சர்வதேச விதவைகள் தினமா அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கணவரை இழந்த பெண்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, அதாவது சமூகத்தில், பொருளாதாரத்தில், சட்டத்தில், உளவியல் ரீதியான சவால்கள், கணவரை இழந்த பெண்களுடைய பாதுகாப்பு உரிமைகள் பற்றியும் நம்ம இதில் பேச வேண்டிய முக்கியத்துவம் இருக்குது. ஏன் இந்த நாள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா, கணவருடைய மரணத்திற்கு பிறகு பெண்களுக்கு தேவையான சொத்து உரிமைகள் வந்து மறுக்கப்படுது. அந்த கணவர் வீட்டிலிருந்தே வந்து அவங்களுக்கு தேவையான சொத்து உரிமையோ இல்லை அங்கே வசிப்பதற்கான உரிமைகள் கூட வந்து அதிகமாக மறுக்கப்படுது. பொருளாதார அளவுலையும் சமூக அளவுலையும் பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குது. இந்த சமூகத்திலிருந்து அவங்க அதிகமாக புறக்கணிக்கப்படுறாங்க. நிறைய பாகுபாடு பிரச்சனைகள் இது எல்லாமே அவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னுமே சில இடங்களில், கிராமங்களில் பார்த்தோன்னா மூட நம்பிக்கைகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. சமூக கட்டு

0: பாடு அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்களை அதிகமாக துன்புறுத்தி நார்மலா வந்து அவங்க வந்து போறத வந்து தடுத்துடுறாங்க. இதனால வந்து அந்த பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா மன அளவுல பெரிய வருத்தத்தை உருவாக்கிறது. என்ன மாதிரியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் போயிருது, லோன்லியா ஃபீல் பண்றது, பயத்திலேயே இருக்கிறது, யாரு என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இயல்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு கூட வந்துட்டு அவங்களுக்கு இந்த சமூகம் என்ன குறை சொல்லுமோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ்றாங்க. அதனால தன்னம்பிக்கையும் குறைய ஆரம்பிச்சிருது, ஒரு டிப்ரெஷன் லெவலுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பானது தான் அப்படிங்கறத வந்து அந்த பெண்களும் கண்டிப்பா புரிஞ்சுக்கிறணும். தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் கிடையாது. ஒரு இழப்பு நடக்குது அப்படின்னா நம்ம மனசு வந்து அதுக்கு ஒரு பதில் அளிக்கும் இல்லையா, அதுதான் வந்து அந்த தூக்கம் இன்மை அப்படிங்கிறது. அது சில காலங்களுக்கு அப்புறம் நம்ம தன்னம்பிக்கை வளர வளர வந்து கண்டிப்பாக அது குறைஞ்சிரும். குழந்தைகள் வச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா இன்னுமே அதிக சவால்கள் இருக்கு. திடீர்னு வந்து இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்புறமும் என் குழந்தைங்களை யாரும் பார்த்துக்குவா, யார் பாதுகாப்பு தருவா, அதுவும் பெண் குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்க எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க போகிறதே தெரியலைன்னு சொல்லி இவங்க அதையே வந்து மனசில் அதிகமாக நினைக்கிறதுனாலையும் வந்து அவங்களுக்கு மன துயரம் அதிகமாக ஆரம்பிச்சிருது. இவங்களுடைய பர்சனல் இது வந்து பிள்ளைங்களை வந்துட்டு இம்பாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுலையும் வந்து இவங்க எல்லாம் அந்த அப்பாவுடைய ரோலை இவங்களே பிளே பண்ணுறதுனால இவங்களுக்கு டபுள் ரோல் ஆயிடுது. அந்த பெண்களின் குடும்பமும் இந்த சமூகமும் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தேவை வந்து மரியாதை, ஆதரவு, சம வாய்ப்புகள். இது கொடுத்தாலே வந்து அவங்க தன்னம்பிக்கையை வளர்ந்து அவங்களே அவங்க பார்த்துக்கிற முடியும், அவங்க குழந்தைங்களையும் அவங்க நல்லாவே பார்த்துக்க முடியும். அவங்கள அதிகமாக தனிமைப்படுத்தாமல் இருக்கணும் இந்த சமூகம். அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் முதல்ல. அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை கண்டுபிடிச்சி அந்த திறமைக்கு ஏற்ற அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து நம்மளால் சமூகத்தில் தனியாக வாழ முடியும், நம்ம தனியான ஒரு ஆள் கிடையாது, ஒரு சமூகமே நமக்கு துணையாக இருக்குது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக அவங்களுக்கு வளரும். மனநலத்தையும் அதிகமாக பாதிக்குது அப்படின்னா அந்த பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய மனதில் உள்ள அந்த ஆதங்கத்தை வந்து சரியான இடத்துல தெரியப்படுத்தும் போது அவங்களுடைய மன இறுக்கம் வந்து குறையும். அடுத்தவங்க உள்ளே அடங்கி கிடக்காம வெளியில எந்திரிச்சு வெளியில போகும்போது தான் வந்து அவங்க தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். இங்கெல்லாம் வந்து கேதரிங் குரூப் இருக்கும், அந்த பெண்களுக்கான இடங்கள், ஒரு கிளப், அது மாதிரி வந்து இல்லை ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்க போறது, இல்லை புதிய திறனை வளர்த்துக்கிறது, அதில் சமூக செயல்பாடுகள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போய் பங்கேடுப்போம். இவங்க தயக்கம் காட்டாம நாமளே போய் பங்கெடுக்கும் போது வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை உணர்வு அதிகரித்து மன அழுத்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்குது. இந்த நாள் மூலமாக இந்த சமூகத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். விதவைகள் என்பவர்கள் வந்து பரிதாபத்திற்கு உரியவர்கள் அல்ல. அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தும் இன்னும் தன்னம்பிக்கையோடு முன்னேற முயற்சிக்கும் வலிமையான பெண்கள். அவர்களை புறக்கணிக்கிறதுக்கு பதிலாக, அவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு பதிலாக அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி இந்த சமூகம் வந்து வழிவகுத்து கொடுத்தது அப்படின்னா அவங்களுடைய கடமைகளை அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சர்வதேச விதவைகள் தினத்தை வந்து June 23 நாள் அன்னைக்கு நம்ம அனுசரிக்கிறோம். அவங்களுக்கு தேவை வந்து சமத்துவ மரியாதை, மனித நேயத்தை வந்து நம்ம தான் வந்து நம்ம சொசைட்டிக்கு எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். விதவையின் வாழ்க்கை வந்து ஒரு முடிவு கிடையாது, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தைரியம், புதிய தொடக்கத்திற்கான பயணம்.
1: புதுமான தம்பதியர்களுக்கான மனநல ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் காலை மலர். இனி தெரிந்து கொள்வோம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் 1 13,600 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 255 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தெரிந்து கொள்வோம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.30 அடியாக உள்ளது.

நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர். நேயர்களின் நினைவிற்கு, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்விற்கு திருச்சிராப்பள்ளி .nic.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 30ஆம் தேதி மாலை 5:30 வரை விண்ணப்பிக்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் பெயர் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் நாளை மறுநாள் வரை கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காலை மலரில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது காலை மலர். காலை மலரிலே இனி தெரிந்து கொள்வோம் வானிலை நிலவரம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

சந்தோஷம். இந்த ஒரு விஷயம் எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடி ஓடிட்டு இருக்கிறவங்க நமக்குள்ள அதிகம். ஆனா குட்டி குட்டியான விஷயங்கள் தான் உண்மையாவே ரொம்ப பெரிய சந்தோஷத்தை நமக்கு தரும். அதுல ஒண்ணுதான் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறது. நாம எவ்வளவு தூரத்துல ஒரு பாட்டு பாடுறத கேட்டாலும் அந்த பாட்டு இதுதான் அப்படின்னு முழுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த சந்தோஷமான பாட்டு, அந்த சந்தோஷமான தருணம் எப்பவுமே நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சோகத்தை எல்லாம் மறந்து அந்த பாட்டை நாம முழுமுறுக்கிறோம். இந்த மாதிரியான பாட்டை இப்ப நம்ம கேட்கலாமா இதே ராகம் நிகழ்ச்சிக்கு? அதுக்கு நேர்களே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 938-546-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்.

நினைச்சிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறாங்க. பட்டாளம் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து விசுவாசம் பட பாடல்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi says principle of nation first has been driving force behind India's transformation into a fast growing credible and reliable global power. President Draupadi Murmu to confer Padma awards during second round of civil investiture ceremony at Rashtrapati Bhavan today. Uttar Pradesh government suspends four officials in connection with Lucknow fire incident. Four accused arrested. Four ships carrying fertilizers

எட்டு மணி 36 நிமிஷம் ஆகுதுங்க. கேட்டுணிஞ்சிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோவாட்ஸில் இதே ராகத்தை தொடர்ந்து காலை மணி 8:45 வர இருக்க நிகழ்ச்சி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் பற்றி சொல்ல இருக்கிறாங்க யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்கள். அதை தொடர்ந்து இசை பிரியர்களுக்காக 9 மணிக்கு அரங்கி செய்யல டாக்டர் கே யாமணி கிருஷ்ணா அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்க போகிறோம். அதே நேரம் பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள் கையில் உயிர் உரங்கள் திருவரங்கம் பொன் ராஜு அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சி வர இருக்கு. நேர்களே, நீங்களும் இதில் பங்கேற்கலாம். 4 3 1 240 101 240 101 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும் இல்லைன்னா 938 546 101 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை உங்க பெயர் ஊரோடு அனுப்பி வைக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு. RRR படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க மலைக்கோட்டையிலிருந்து மாலதி.

இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் நேர்களை அடுத்ததான் நாம கேட்க போறோம். பழம் பெறுவோம், நலம் பெறுவோம், யோகா சிறப்பு நிகழ்ச்சியை.

0: இனி தொடர்வது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இன்று ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பி தேவிகா.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: கண்டிப்பா தூக்கம் ரொம்ப அவசியம் இல்லையா? உணவு எத்தனை அவசியமோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தூக்கம் அவசியம். அந்த தூக்கம் இல்லாம போச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து என்ன மாதிரியான ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நமக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமைதியான ஒரு தூக்கம் பாதி நோய்களை குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பாதி மருந்தா கூட அது செயல்படும் சொல்லலாம் இல்லையா?
1: நிம்மதியான தூக்கம் அவங்க உடம்புக்கான எல்லா நோய்களையும் அது வந்து குணப்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. தூக்கம்ன்றது சரியான நேரத்துல வரணும். இருட்டு இல்லைங்களா, அந்த இருட்டான நேரத்துல வந்து நம்ம மூளையில வந்துட்டு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்க் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அந்த இருட்டான இதுல வந்துதான் அந்த வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அது சுரக்கும் போது அந்த தூக்கம் வரக்கூடிய உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தி அந்த டைம்ல போய் நம்ம படுத்தோம்னாக்கா ஒரு முழுமையான தூக்கம் கிடைக்கும். கிடைச்சு உடம்புல ஏதாச்சும் பகுதிகளில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த தூக்கத்தின் மூலியமாவே அது வந்து தானா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகி பாடியில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி அதை வந்து அதை ரிப்பேர் செஞ்சு காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். இதே வந்து அந்த தூக்கம் வர டைம்ல நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். அந்த தூக்கம் வர டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப போய் இந்த மொபைலை நோண்டுறது, லேப்டாப் நோண்டுறது, டிவியை பாக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதுல இருந்து வெளிப்படுற இந்த ப்ளூ லைட்ஸ் சொல்லுவாங்க, இந்த ப்ளூ லைட் போய் நம்ம மூளைய எஃபெக்ட் பண்ணும். இது பண்ணும்போது அந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறது வந்து தடைப்பட்டு அதோட சுரப்பு விகிதம் வந்து கம்மியாகுது. இப்போ 30% அப்படின் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டைம்ல மட்டும் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா அதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பண்ற நம்ம தப்புகள்.
0: இப்போ விலங்குகள் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு உயிரினங்களுக்குமான அந்த வாழ்வியல் முறையில இப்ப விலங்குகள் பாத்தீங்க அப்படின்னா பகலெல்லாம் தூங்கும், இரவுல வந்து அதோடைய வேட்டை உணவு தேடுற பழக்கம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்கும். இப்ப மனிதர்கள் வந்து ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பகல் அப்படின்றது உழைக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இரவு அப்படின்றது தூங்குறதுக்கான ஒரு நேரமாகவும் கடைபிடிக்கப்பட்ட காலம் இருந்தது. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இரவு பகலா உழைக்க வேண்டிய ஒரு கட்டத்துல தான் நம்ம மனிதர்கள் இருக்கோம். மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்தினா மட்டும்தான் அந்த தூக்கம்ன்றது நமக்கு கிடைக்கும். இதுல யோகாசனத்துல ஏதாவது தீர்வு இருக்கா?
1: கண்டிப்பா யோகாசனத்துலதான் அதுல தீர்வுகளே இருக்கு. இதுக்கு வந்து மிலிட்டரி ஸ்லீப்பிங் ஹேபிட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா எந்த நேரத்துல அவங்களுக்கு கால் ஃபார் வரும், எந்த நேரத்துல எந்திரிக்கணும், இல்ல எந்த நேரத்துல அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப படுத்த நேரத்துல தூங்கணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க முகப்பகுதி, முக இந்த தாடை, அப்புறமா கண்ணு, கண்ணம், இந்த நெத்தி, இந்த மசில்ஸை வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. முகப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறமா அவங்க ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு அப்புறமா கால் பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரிவர்ஸில் ஒரு 10, 9, 8, 7, 6, 1, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வந்துடும். இதுதான் இமீடியட் ஸ்லீப்பிங் மெத்தட். இந்த பயிற்சி வந்து தூக்கம் வராம இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கால் சென்டர் இங்க எல்லாம் ஐடி ஃபீல்ட்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து நைட் ஒர்க் பண்ணுவாங்க, டே டைம்ல தூக்கம் வராது. சோ அப்ப இவங்க வந்து போய் படுத்தோன்னெல்லாம் தூங்க மாட்டாங்க. அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் போனை வச்சு பாத்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி போன்ல சாங்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்க உடம்ப ஃபர்ஸ்ட் நல்லா நீண்டு நிமிர்ந்து படுத்து உடம்பு ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கு பேரே வந்து நாங்க வந்து யோக நித்திரைன்னு சொல்லுவோம். கால் விரல்ல இருந்து படிப்படியா வந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டே வர வர வர வர வர வர அந்த லாஸ்ட் ரிலாக்ஸேஷன் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வந்துடும்.
0: அதாவது மைண்ட்லயே அதை பண்ணணும்.
1: ஆமா ஆமா, அது மைண்ட்ல தான் பண்ணணும். இதுக்கு வந்து நல்லா மல்லாந்துதான் படுக்கணும். மேல பார்த்த மாதிரி கை காலு எல்லா இதையும் வந்து தளர்வா வச்சுட்டு படுத்துட்டு ஒவ்வொரு இடத்தையா வந்து அவங்க மைண்ட்லயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். தலைவர் ஆக்கிட்டே வரும்போது லாஸ்ட்ல அவங்க பாதி வர்றதுக்குள்ளே அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க. சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஏன் நம்மளுக்கு தூக்கம் வராதுன்னா மூளைய அதோட எண்ண ஓட்டத்துக்கு அது ஓடிட்டு இருக்கும். நம்ம படுத்திருப்போம், ஆனா மூளை பாட்டுக்கு ஸ்பீடா ஓடும். பல எண்ணங்கள் வந்து நீங்க அமைதியா படுக்கிற நேரத்துல தான் வரும். ஒரு வேலையை செய்யும் போது உங்களுக்கு பல எண்ணம் வராது. அந்த வேலை மேல கவனம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வந்து அந்த டைம்ல வராது. நீங்க எப்ப அமைதியா உட்கார்றீங்களோ, எப்ப அமைதியா படுக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரை பத்தி இல்லாட்டி குழந்தைங்களை பத்தி, நம்ம இனி அடுத்தது என்ன

0: பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களும் அப்பதான் உங்களை வந்து இது பண்ணும். இந்த மாதிரி எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாதாரணமாவே தூக்கம் வராது. அப்ப அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம டைவெர்ட் பண்ணி மாத்தி என்ன பண்றோம், நம்ம எண்ணத்துக்கு அதை கொண்டு வரும். அதாவது கான்சியஸோட உங்க விழிப்புணர்வோட நீங்க என்ன பண்றீங்க, என் கால் நுனிகள் வந்து இப்ப தளர்வடைகின்றன, அப்புறமா என்னோட கணுக்கால்கள் தளர்வடைகின்றன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்க தளர்வாக்கிட்டு, அதாவது உங்க கான்சியஸ்லயே நீங்க வந்து அந்த தளர்வடைச்சிட்டு மேல வர்றதுக்குள்ள என்ன ஆயிரும், மூளை ஆட்டோமேட்டிக்கா டயர்டாயிரும். ஒன்னு நிலைநிறுத்தி நிலைநிறுத்தி அந்த கவனத்தை கொண்டு போகும்போதே உங்களோட மனசு என்ன ஆயிரும், அதுக்கு பக்குவம் அடைஞ்சிடும். பக்குவம் அடைஞ்சு அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு அது உங்களை கொண்டு வந்துடும். அதுலயும் இப்போ காலையில நீங்க எழுந்து அந்த மூளைக்கு உத்வேகத்தையும் உணர்ச்சியும் குடுக்கிற மாதிரி இருக்கும்போது சூரியனை நீங்க நினைச்சு இது பண்ணலாம். எனக்கா அது வெளிச்சம் அப்படின் போது வெளிச்சம் வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா, அதனால அதை வச்சு இது பண்ணலாம். இப்ப நைட்டு நம்ம உறக்கத்துக்கு இது பண்ணணும் போது நம்ம நிலாவை ஒரு குளிர்ந்த காற்று வர மாதிரியும், அந்த டார்க் பிளேஸ்ல வந்து ஒரு நிலா வந்து அப்படியே மங்களா ஓடிட்டு இருக்க மாதிரியும் இதை வந்து நீங்க இமேஜின் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நைட் அட்மாஸ்பியர் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், உங்க மைண்ட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து சர்க்குலேட் பண்ணும். அது பண்ணும்போது இயல்பாவே உங்க கண்ணு சொக்கும், சொக்கிட்டு ஒரு தூக்க நிலைக்கு உங்களை வந்து அது அப்படியே அழைச்சு கொண்டு போயிடும்.
1: இப்ப இன்னும் கூடுதலா நமக்கு நேரம் இருக்குன்ற பட்சத்துல நம்ம கடைபிடிக்கக்கூடிய யோகாசனங்கள் அதை சொல்லுங்க.
0: ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இரவுக்கான யோகாசனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப செலக்டட் தான். அதாவது தூக்கத்துக்குன்னு நம்ம டே டைம்ல தான் யோகாசனங்களை பயிற்சி பண்ணணும். காலையிலேயே நீங்க அந்த யோகாசனங்களை பயிற்சி பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் காலையிலேயே அது வந்து கம்மி பண்ணி உங்க எண்ண ஓட்டத்தை சீராக்கிருச்சுன்னா இரவு வரும்போது அது உங்களை தூக்க நிலைக்கு கொண்டு போயிடும். அப்படியும் முடியல, எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்கு, ஈவினிங் தான் பண்ண முடியுது அப்படின்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா சைல்டு போஸ் சொல்லுவோம், அதாவது பாலாசனா. பாலாசனா எப்படின்னாக்கா மண்டி போட்டு உட்கார்ந்து காலை மடக்கி அது மேல வஜ்ராசனா போஸ்ல உட்கார்ந்து முன்னாடி குமிஞ்சு உங்க உச்சந்தலையை கொண்டு போய் தரையில கொஞ்ச நேரம் வைக்கணும். கைகளை ரெண்டையும் பின்புறம் கொண்டு போய் கைகளை தளர்வா விடணும். இந்த பொசிஷன்ல என்ன ஆகும்னாக்கா உங்களோட உடம்பு வந்து மூணு மடிப்பா மடக்கப்படும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுக பண்ணுவாங்க இல்லைங்களா, காலை மடக்கி உட்கார்ந்து முன்னாடி போய் குமிஞ்சு மேலே வருவாங்களே அந்த போஸை தான் நான் சொல்றேன். அதை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுன்னா உடம்பானது மூன்று மடிப்பா மடக்கி காலில் இருந்து ரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு வந்து தலையில அந்த மூளைப்பகுதிக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ்டேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து தூக்கம் வரும். அப்படி அது பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து விபரீத கரணி அப்படின்ற ஒரு யோக நிலை இருக்கு. இந்த யோக நிலை என்னன்னாக்கா செவரோரமா உங்க ரெண்டு காலையும் தூக்கி வச்சுக்கணும், இடுப்புல இருந்து கழுத்து வரைக்கும் நேர்கோட்டில் படுத்துட்டு கால்களை ரெண்டையும் செவரோரமா தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் அதே மாதிரி காலில் இருந்து இடுப்புக்கு வரும், இடுப்புல இருந்து நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியிலிருந்து தலைக்கு வரும்போது இதே மாதிரி மன அமைதி கிடைச்சி தூக்கத்துக்கான நிலைய அது உருவாக்கும். இதே வந்து மூச்சு பயிற்சியில சொல்லணும்னாக்கா சந்திர பிராணயாமான்னு சொல்லுவோம், அதாவது இடது நாசி வழியா மூச்சை இழுத்து வலது நாசி வழியா விடணும், திருப்பி இடது நாசி வழியாவே மூச்சை இழுத்து வலது நாசி வழியா விடணும். அப்ப இந்த இடது நாசி வழியா மூச்சை இழுக்கும் போது குளிர்ந்த காற்றை உள்ள இழுக்கிற மாதிரியும், வலது நாசி வழியா மூச்சை விடும்போது வெப்ப காற்றை வெளியே விடுற மாதிரியும், அதாவது உடம்புல எக்ஸஸ் ஹீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த உடல் உஷ்ணத்தை வெளியில போற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணிட்டு அந்த மூச்சு பயிற்சி, சந்திர மூச்சு பயிற்சி நம்ம பண்ணும்போது இதே மாதிரி மனசு புத்தி எல்லாமே நம்மளுக்கு ஒரு குளிர்மையான ஒரு அந்த பிளசன்ட் ஃபீல் கொடுத்து உங்களுக்கு அந்த ஒரு தூக்கம் வர்றதுக்கான ஒரு நிலைமையை அது உருவாக்கும். அப்புறம் பிரம்மரி பிராணயாமான்னு ஒன்று இருக்கு. இது எப்படின்னா ரெண்டு காதுகளையும் உங்க கையால அடைச்சிட்டு உங்க மூக்கு வழியா மூச்சை இழுத்துட்டு இப்ப வந்து அப்படின்ற இந்த ஒரு சவுண்டை நம்ம விடணும். அதாவது வண்டு தேனி இருக்கு இல்லைங்களா, தேனி பறந்து வரும்போது அந்த ஒரு ரீங்காரம் விட்டுட்டு வரும் இல்லைங்களா, அந்த ரீங்காரத்தை நீங்க வந்து அந்த சவுண்டு நீங்க வெளியே கொண்டு வரும்போது உங்க உடம்பு ஃபுல்லா ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும்னா மூளையை வந்து சரியான நிலையில அந்த வைப்ரேஷன் கொண்டு வந்து நிறுத்தி மன அமைதி கிடைச்சி அதுலயும் உங்களுக்கு தூக்கம் வரும். முத்திரைகள்ல சொல்லணும் அப்படின்னா முத்திரைகள்ல வந்து

0: தியான முத்திரை. கை கட்ட விரல் நுனியவையும் ஆள்காட்டி விரலோட நுனியையும் ஒன்று சேர்த்து மற்ற மூணு விரல்களையும் நீட்டி இந்த ரெண்டு கைகளையும் மேல பார்த்த மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தியான முறையில அப்படியே உட்கார்ந்து உங்க மூச்சை கவனிச்சுட்டே வரும்போது மன அமைதி அடைஞ்சு அதுலயும் உங்களுக்கு இந்த தூக்க நிலை வரும். ஆனா இது எப்படி நம்ம சரிவர சிஸ்டமேட்டிக்கா பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். ஏன்னா அஷ்டாங்க யோகால அது ஒரு முறைப்படியே இருக்கு, ஆசனம் பிராணயாமம் தியானம் அப்படிதான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மூச்சு பயிற்சிகளை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த முத்திரைகளை பிடிச்சி பயிற்சி பண்ணணும். இது மூணும், அதாவது நீங்க தூங்க போடுறதுக்கு ஒரு அரவருக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிட்டு தூங்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், மன அமைதியாகும், காலையில பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமா உணவு பழக்கம். உணவு பழக்கம் என்னன்னா உங்களுக்கு, அதாவது மாலை நேரத்துல உண்ணக்கூடிய உணவு சாதாரண எளிமையான உணவா இருக்கணும். பழ வகைகள், காய்கறிகள், இல்லாட்டினா தானிய வகையிலான உணவுகள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வயிறு ஃபுல் பண்ணாம ஒரு அரை வயிறான உணவு முறையை எடுத்து, அதுவும் நீங்க தூங்க போறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த உணவை எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து இந்த பயிற்சிகளையும் பண்ணிட்டு வந்தா நீங்க எந்த ஸ்லீப்பிங் டிசார்டர்ல இருந்தாலும், அதாவது மருத்துவரிடம் போய் தூக்கத்துக்கான மருந்துகளை பெற்று நீங்க வந்து அந்த மருந்தை யூஸ் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலுமே இந்த இதை சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போது நாள் படும் போது உங்களுக்கு அது வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு இயல்பா வர தொடங்கிடும்.
1: இன்றைய காலகட்டத்தில் பல வகையான ஸ்ட்ரெஸ், அது குழந்தைங்கள இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே ஃபேஸ் பண்றாங்க. தூக்கம் வந்து கொஞ்சம் டிசார்டரா
0: இருந்துட்டு இருக்கு.
1: இதுவரைக்கும் நீங்க இந்த நிகழ்ச்சியில சொன்ன இந்த முறைகளை வந்து எல்லாருமே ஆரோக்கியமான தூக்கம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா பண்ணணும். பண்ணாதான் நம்மளோட சமுதாயம் வந்து ஒரு சீரான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இல்லனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நேர்கொண்டு அது மூலமா அது பின்னாடி ஓடுறதுக்கே எல்லாத்துக்கும் டைம் சரியா இருக்கும். அப்ப அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க உடம்பையும் மனசையும் பக்குவப்படுத்துறதுக்கான வழியை அவங்க பண்ணினாங்கன்னா அடுத்து பண்ணக்கூடிய அவங்களோட வேலை எதுவா இருந்தாலும் அதை வந்து சரிவர செஞ்சு அவங்க வந்து அந்த இதுல வந்து முதன்மையா வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு.
1: கண்டிப்பா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய பற்றாக்குறை, சிந்தனைகள் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, இது ரெண்டையுமே ஒரு நிறைவு செய்யற ஒரு பொக்கிஷம் அப்படின்றது
0: யோகா கலைக்கு
1: கண்டிப்பா இதை கேட்ட நேயர்கள் இதன் மூலம் பயனடையட்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்களுக்கு நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். இன்றைய யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி. பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பி. தேவிகா.

0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: அரங்கிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் டாக்டர் கே யாமினி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சே கே சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் கல்யாணி வர்ணம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் அடுத்ததாக ராஜு வெடல ஜூதா முராரே, தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், ரூபகத்தாளம்.

அரங்கிசையில் இனிவொலிக்கவிருப்பது ஓ ரெங்கசாயி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை காம்போஜி ராகம் ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. டாக்டர் கே யாமினி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம் கேட்டு ரசித்தோம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 7 பத்மபூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகின்றன. அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசி வரும் முதலமைச்சர், கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பத்திரப்பதிவுத்துறையில் வருகையில்லா ஆவணப்பதிவு முறை, அரசு மருத்துவமனைகளில் ஸ்கேன் பராமரிப்பு கண்காணிப்பு, மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு முன்னெடுத்து செயல்படுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர், அனைத்து துறைகளிலும் அலுவலர்கள் தலையீடு இல்லாமல் லஞ்சம் இல்லாத அரசமைப்பை கொண்டுவரவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். 2145 கோடி ரூபாய் கூட்டுறவு வங்கிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக மறைந்த உறுப்பினர்கள் ஆ. சின்னசாமி, வி. எஸ். காளிமுத்து ஆகியோரின் மறைவிற்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு செய்தார். சோரப்பட்டு கிராமத்தில் மர

0: பள்ளிக்கிழங்கு மதிப்பு கூட்டுதல் அலகு அமைக்கும் பணிகளை பார்வையிட்டதோடு நாற்றாங்கால் மையம் அமைப்பதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள இடத்தினை பார்வையிட்டு தகவல்களை கேட்டறிந்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் குறுவை சாகுபடி சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதால் விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் குறுவை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கொல்லிமலை

0: தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கொல்லிமலை, சேந்தமங்கலம், எருமப்பட்டி, பள்ளிப்பாளையம் வட்டாரங்களில் நெல் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு சான்று பெற்ற நெல் விதைகள் கிலோவுக்கு 10 ரூபாய் மானியத்திலும், திரவ உயிர் உரங்கள் 50% மானியத்திலும் வழங்கப்படுகின்றன. சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆதார் எண், சிட்டா, அடங்கல், வங்கிக் கணக்கு, குடும்ப அட்டை விவரங்களுடன் உழவர் செயலி அல்லது அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலம் இந்த திட்டத்தில் விவசாயிகள் சேர்ந்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் இப்பொழுது 3:40 ஆகுது. வணக்கம் நேயர்களே. சில பாடல்கள் நம்ம காதுல விழும், சில பாடல்கள் நம்ம மனசுல நிற்கும். ஆனா சில பாடல்கள் வந்தாலே நம்மளையும் அறியாம தலையும் காலும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்படிப்பட்ட உற்சாகமான பாடல்களோட உங்களை சந்திக்க வருது போடு ஆட்டம் போடு.

நேரம் இப்பொழுது 10:11 ஆகிடுச்சு. திருச்சி வானொலியின் அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் என்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இணைந்திருக்கிறோம். போடு ஆட்டம் போடு.

நேர்களே, இன்னைக்கு காலையில 12:10 உங்களுக்காகவே காத்துட்ருக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சி. இன்றைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆனந்த கண்ணீர். நீங்களும் தொலைபேசி வழியா இணைஞ்சு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் தோழிகளே. அதற்கு நீங்க பண்ண வேண்டியது 0431-240-1021 அல்லது 246-1021 அப்படிங்கிற தொலைபேசி எண்களை அழைங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. உங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்லை.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு. இன்று பகல் 2:15 வேளாண் அரங்கத்துல மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்துல பங்கேற்கிறாங்க. தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள்.

0: இதுவரை திருச்சி வானொலியில் அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சோம். இதுவரை நம்மோடு இணைந்திருந்த திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றிய தெரிவிச்சுக்கலாம்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்தின் பாடல்களை தான் கேட்டு ரசிக்க இருக்கும். இந்த திரைப்படம் 1982 ஸ்ரீதர் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த திரைப்படம். முதல் பாடல் ஒலிக்கிறது SB பாலசுப்ரமணியம் குரலில்.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்!
1: ஒலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே. வாழ்வியல் நெறிகளை சங்ககால புலவர்கள் நமக்கு கொடையாக வழங்கியுள்ளனர். அவர்களுள் கணியன் பூங்குன்றனாரின் பாடல் உணர்த்தும் பொருளை விளக்க வருகிறார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள்.
1: விண்ணொடு வானம் தன் துளி தழியி கள் பொருது இறங்கும் மள்ளல் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியாரை வியத்தலும் இளமே, சிறியாரை இகழ்தல் அதனினும் இளமே. கணியன் பூங்குன்றன் ஒரு காட்சியை நம் கண்முன்னே கொண்டு வருகிறார். கோடை மழை அடிக்கிறது. மின்னல் மின்னி பெரும் இடியுடன் பேய்மழை அடிக்கிறது. மலையின் உச்சியில் இருந்து பாறாங்கற்களை உருட்டி சிறு சிறு கூழாங்கற்களாக காட்டாற்றில் உருட்டி கொண்டு வருகிறது. அந்த ஆற்றுக்கு பெயர் மள்ளல் பேரியாறு. அப்படி ஓடி வரும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து கொண்டு வருகிற பாறைகள் மரங்களை தாண்டி ஒரு புனை இங்குமங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறது. அப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கிற அந்த புனை, அதாவது கட்டுமரம், ஒரு சுழலுக்குள் சென்று மூழ்கிவிடுமோ, அல்லது கரை ஒதுங்குமோ, அல்லது குறித்த இடத்திற்கு அது சென்று சேருமோ, இல்லை அடித்து கொண்டு கடலுக்குள்ளே கொண்டு போய்விடுமோ என்று யாருக்கும் தெரிவதில்லை. காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்கிற ஒரு கட்டுமரத்தைப் போலத்தான் இந்த உயிர் வாழ்க்கையானது இருக்கிறது. இந்த அழகில் இவர் பெரியவர், இவர் செல்வச் செழிப்பு வாய்ந்தவர், புகழ்பெற்றவர், தலைவர் என்றெல்லாம் யாரையும் நாங்கள் வியப்பதும் இல்லை. இவர் நம்மினும் கீழானவர், தாழ்ந்தவர் என்று யாரையும் இகழ்தலும் இல்லை. இங்கே புனை என்ற ஒரு சொல்லை கவிஞர் பயன்படுத்தாமல் தோணி அல்லது நாவா என்று அவர் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் புனை என்று அந்த சொல்லைத்தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். புனை என்றால் கட்டுமரம், கட்டுதல் என்பதை குறிக்கிறது. நீரில் மிதக்கின்ற ஒரு ஓடத்தை போல அது இருக்கிறது. வாழ்க்கை என்ற இந்த நதியில் அல்லது காட்டாற்றில் ஆணும் பெண்ணும் என்ற இரண்டு கட்டைகள் புனைதல் என்ற திருமண உறவால் இல்லற வாழ்க்கையில் இணைந்து கரையேறுகிறார்களோ, இலக்கை அடைவார்களோ, அல்லது வாழ்க்கையில் தோல்வி பெற்று விடுவார்களோ, பிறவி பெருங்கடல் நீந்துவார்களோ, நீந்த மாட்டார்களோ என்ற ஐயப்பாட்டினை குறிப்பால் உணர்த்துகிற வகையில்தான் இந்த புனை என்ற அந்த சொல்லை கவிஞர் பயன்படுத்துகிறார். எனவே புனை என்றால் கட்டுதல். இங்கே திருமணத்திற்கு கூட கால் கட்டு என்று நாம் சொல்லுகிறோம். தாலி கட்டுவதை நம்முடைய வாழ்க்கையில் வழி வழியாக கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை இல்லறத்தில்தான் முழுமை பெறுகிறது என குறிப்பிடுவதற்குத்தான் நதிபோல இயற்கை இருக்கிறது, நம் வாழ்க்கை அதில் மிதக்கின்ற ஒரு கட்டுமரம் போல இருக்கிறது என்று அழகாக கவிஞர் கூறியிருக்கிறார். நாம் செய்த நல்வினையின் அடிப்படையில் நம் வாழ்க்கை நல்லது நடக்கிறது. நாம் செய்த தீவினைகளின் அடிப்படையில் நம் வாழ்க்கையில் துன்பமடைகிறோம். ஆகவே தீதும் நன்றும் நாமே தேடிக்கொள்வதுதான். எனவே இறப்பும் பிறப்பும் புதியது ஒன்றுமில்லை. அது எப்பொழுதும் இயல்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்பமான வாழ்க்கை என்று இதை நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதும் இல்லை, வெறுப்படைந்து துன்பத்தை ஒதுக்குவதும் இல்லை. இதன் காரணமாகத்தான் நாங்கள் இம்மை மறுமை என்று பிறந்து உழல்கிறோம். அதனால் மறுமையில் நாங்கள் எங்கு இருக்கிறோமோ அது எங்கள் ஊராகிறது. அங்கு இருப்பவர்கள் எங்கள் உறவினர்களாக மாறி மாறி இந்த வாழ்க்கையில் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த அழகில் நாங்கள் யாரையும் பெரியவர் என்று வியப்பதும் இல்லை, யாரையும் சிறியவர் என்று இகழ்வதும் இல்லை என கணியன் பூங்குன்றன் காலத்தை கணித்து நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு காணொளி போல காட்சிப்படுத்தியிருக்கிறார் இந்த பாடலில். 192வது புறநானூற்று செய்யுள் இது. பொறுமை காட்சி என்ற துறையில் பாடப்பட்டிருக்கிறது. பொது திணையில் இது அமைந்திருக்கிறது.
0: நமது செயல்பாட்டிற்கு நாம் புனைந்துரைக்கும் பற்பல காரணங்களை தகர்த்தெறிந்தது கணியன் பூங்குன்றனாரின் பாடல் என்றார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள். வள்ளுவரை போற்ற அவரது வாய்மொழியே வாழ்த்தொழியாய் அமைகிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என இணைகிறார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள்.
2: ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளே அறம், பொருள், இன்பம் என்ற மூன்று அதிகாரங்களை படைத்து அனைத்தும் பாடியிருக்கிறார். மதுரை சங்கப்பலகைக்கு எடுத்து சென்றதை அரங்கேற்றலாம் என்று திருவள்ளுவர் தன்னுடைய சிஷியருடன் செல்கிறார். அக்காலத்திலே மதுரையில் இருந்த சங்க

0: புலவர்கள் அவருடைய கவிதை நேயம் யாருக்கும் புரியாது, இதை இந்த சங்க பலகையிலே அரங்கேற்ற முடியாது என்று சொல்கிறார். திருவள்ளுவர் எப்படியும் இந்த நூலை இங்கே அரங்கேற்றி ஆக வேண்டும் என்று பாண்டிய நாட்டினுடைய புறப்பகுதியிலே வந்து ஒரு மரத்தடியிலே அமர்ந்து தவத்தில் இருக்கிறார். அப்பொழுது சக்தி தேவியே அவதரித்து வந்தது போன்று அவ்வை பிராட்டி அதியன் பாரி ஓரி காரி என்ற கடையல் வள்ளல்களையும் கண்டு பாண்டிய நாட்டிலே செல்கிறார். செல்லும் பாதையிலே ஐயன் திருவள்ளுவர் அமர்ந்திருப்பதை பார்த்து திருவள்ளுவர் அல்லவா அமர்ந்திருக்கிறார் என்று அவரை அணுகி கேட்ட பொழுது அவ்வை பிராட்டியே வருக வணக்கம், தங்களை சந்திப்பதிலும் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களது தமிழ் பணி நாடு தழுவி அனைத்து பக்கத்திலும் நடந்து கொண்டிருக்கிறதே. ஆம் என்று சொல்கிறார்கள் மகிழ்ச்சியுடன். ஏன் ஐயன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். உணவருந்தினீர்களா என்று கேட்ட உணவருந்து விட்டேன். சற்று வாட்டத்துடன் காணப்படுகிறீர்களே என்ன என்று கேட்கிறார். எனது நூல் திருக்குறள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது, அரங்கேற்றுவதற்கு இங்கு இடமில்லை என்று மறுத்து புலவர்கள் பேசுகிறார்கள், நான் என்ன செய்வது என்று அவையாரிடம் சொல்கிறார். அவை கவலைப்பட வேண்டாம் ஐயனே, அதற்குண்டான உபாயத்தை நான் உடனே செய்கிறேன் என்று பாண்டிய மன்னனை சந்திக்கிறார். பாண்டிய மன்னன் திருவள்ளுவரை அழைத்து வர சொல்கிறார். பிறகு அங்கே ஒரு சோதனை வைக்கப்படுகிறது. ஐயனின் நூல் தகுதியுடைய நூல் என்றால் அங்கே அரங்கேற்றலாம் என்று புலவர்கள் மன்றாடுகிறார்கள். அப்படியே ஆகட்டும் என்று அவ்வையார் அவர்கள் அந்த நூலை எடுத்து வர செய்கிறார். பொற்றாமரை குளத்திலே நூலின் கட்டு வீசப்படுகிறது. ஐயனுடைய நூல் தகுதியுடைய நூல் என்றால் இந்த வெள்ளத்தை எதிர்த்து செல்லட்டும், இல்லையென்றால் அந்த குளத்தின் நீரிலே முழுகட்டும் என்று சொல்கிறார்கள். அந்த குளத்தின் வெள்ளத்தை எதிர்த்து அந்த நூல் சென்றது. உடனே மன்னன் பரவசப்பட்டார். ஐயன் திருவள்ளுவருக்கு சகல மரியாதைகளும் செய்தார்கள். சங்க நூல்களிலே ஒன்றாக ஐயனுடைய நூல் பறைசாற்றி அங்கே வைக்கப்படுகிறது. அந்த நூல் உலக பொதுமறையாக இன்று ஐநாவிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அறம்பொருள் என்ப மக்களை செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறதே. எவ்வளவு அதிகாரங்கள் பாடியிருக்கிறார். கல்வியிலே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்கிறார். கற்க வேண்டிய பொருளை கற்க வேண்டும், அது பிழை இல்லாமல் கற்க வேண்டும், பிறகு அதற்கு ஏற்ற வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். கற்க வேண்டிய பொருளை கற்று அதன்படி நடக்க வேண்டும். வல்லவன் ஆசானுடைய கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். தவத்தை பற்றி சொல்கிறார். ஒன்னாரை திரளும் உவந்தாரை ஆக்கலும் என்னிடின் தவத்தால் வரும் என்கிறார். எப்படி பாருங்கள், ஒன்னாரை திரளும் தனக்கு எதிரியானவரை அடக்குவதும், உவந்தாரை ஆக்கலும் தனக்கு நண்பரானவர்களை நல்லவர்களை உருவாக்குவதும் என்னிடின் தவத்தில் வரும் என்றால் நினைத்த மாத்திரத்திலே தவத்திலே கைகூடும் என்று சொல்கிறார். அப்போது தவம் என்றால் என்ன? தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும், பிற உயிர்களுக்கு எவ்வளவும் துன்பம் செய்யாமல் இருத்தலும் ஆகிய அவ்வளவே தவம் என்று சொல்கிறார். பிறகு இல்லறத்துக்கு வருகிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் நில்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்கிறார். அன்பும் அறமும் இது இரண்டும் சேர்ந்ததுதான் நில்வாழ்க்கை. இந்த இரண்டு நெறிகள் இல்லை என்றால் நில்வாழ்க்கை இல்லை. அப்பொழுது ஒரு கணவன் மனைவியாகப்பட்டவர்கள் ஒருவர் ஒரு அன்பு செலுத்தி உலக உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும். பிறகு அந்த அறத்தை மக்களில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அதை நடைமுறையிலே செய்ய வேண்டும். பிறகு நாம் கவனிக்க வேண்டும் நுட்பமாக. கடவுளை பற்றி பாடுகிறாரே வள்ளுவர், எப்படி பாடுகிறார் பாருங்க. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மணக்கவளை மாற்றலிருது. தனக்கு ஓமை இல்லாதவன் யாரு? கடவுளுக்கு ஓமை காட்ட முடியுமா? ஒருத்தருக்கு ஒப்புமை காட்டலாம், ஆனா இறைவனுக்கு காட்டவே முடியாது. எண்குணம் உடையவர், மனசிலே வந்திருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்ற முக்குற்றங்களின் வாயிலாக சாரக்கூடிய அந்த அறியாமையை அந்த மாயையை அந்த தீமையை அந்த குழப்பத்தை போக்குவதற்கு இறைவனுடைய தாளை சேர வேண்டும் என்கிறார். இறைவனுடைய தாளை நீங்கள் பற்றவில்லை என்றால் அந்த குற்றங்கள் மறையாது, துன்பத்திலே உழண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பிறவியா கடலை கடப்பது எப்படி? இறைவனுடைய பாதங்களை அடைந்தால் மட்டும்தான் பிறவி கடலை கடக்க முடியும். பிறவிக்கு வித்தாவது இது நாம் செய்யும் ஆசைகள் கவலைகள். அந்த பிறவியை போக்க வேண்டுமென்றால் ஆசைகளை விட வேண்டும். ஆசைகளை போக்க வேண்டுமென்றால் குற்றங்களை விட வேண்டும். குற்றங்களும் ஆசைகளும் சேர்ந்துதான் இந்த உலகத்திலே பிறப்புக்கு வழிவகுக்கிறது, அஞ்ஞான மாயைக்கு வழிவகுக்கிறது, நம்ம துன்பத்தை ஆழ்த்துகிறது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணில் உயிருக்கு என்று சொல்கிறாரே. நம்முடைய குற்றங்களை மட்டும் நாம் பார்க்காமல் இருக்கிறோம், பிறருடைய குற்றங்களையே பார்க்கிறோம். நம் மீது உள்ள குற்றங்களை பார்க்க வேண்டும் அல்லவா? அது எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணில் உயிருக்கு என்கிறார். உன் குற்றங்களை நிவர்த்தி செய்து பிறருடைய குற்றங்களை திருத்து என்று வள்ளுவர் சொல்கிறார். வள்ளுவர் ஆசானுடைய அந்த நீதிகளிலே பயணப்பட்டு வாழ்க்கையிலே நாமும் நலமடைந்து பிறருக்கும் நலம் பயக்க எல்லாம் வல்ல வள்ளுவர் ஆசானுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்வோம்.
1: வள்ளுவர் உரைக்காத அறம் ஒன்றும் இல்லை, தொடாத பொருள் ஒன்றும் இல்லை, தராத இன்பம் ஒன்றும் இல்லை என்றுணர்ந்து ஏ. ராஜேந்திரன் அவர்கள் வள்ளுவரை வணங்கி மகிழ்கிறார். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.

மதிய விருந்து கேட்கலாம். 2:15 வேளாண் அரங்கம், மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம். சித்ரா அவர்கள்.

இனிமை சேர்க்க வருகிறது தீன் சிந்தும் நீரம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் ஒருசில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். முதலில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியுள்ள பாடலை படம் 1000 பூக்கள் மலரட்டும்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்கும் முன்
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், படம் கண்ணுக்கு மையெழுது.

ஒலித பாடலை பாடியவர்கள் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர். படம் தர்மபத்தினி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது மருமகள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: சித்ரா கங்கையமரன் குரல்களில் ஒலிக்கப் போகும் அடுத்த பாடலின் படம் நீதானா அந்த குயில்.

லக்ஷ்மி வந்தாச்சி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து ஒலிக்கிறது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியுள்ள பாடல். படம் மெல்ல திறந்தது கதவு.

0: ஒலித்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடலை பாடியவர்கள் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ஆகியோர். கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து. அடுத்த அறிவிப்பு சில நொடிகள்.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸ் உடன்.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
3: குறளமுதம் தெரிந்து செயல்வகை 47 அதிகாரம் 4 குறட்பா.
4: தெளிவில் அதனை தொடங்கார் இழிவு என்னோ ஏதப்பாடு அஞ்சுவர்.
3: தமக்கு இகழ்ச்சி தருவதான ஒரு குறைபாட்டுக்கு அஞ்சுகிறவர்கள் ஊதியம் வரும் என்று தெளிவில்லாத செயலை ஒருபோதும் தொடங்க மாட்டார்கள்.
4: தெளிவில் அதனை தொடங்கார் இழிவு என்னோ ஏதப்பாடு அஞ்சுவர்.
3: குறளமுதம் கேட்டீர்கள்.
5: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
6: மல்லி, மல்லி.
7: வாலட்சுமி, எவ்வளோ லேட்டு. உனக்கு வெயிட் பண்ண நேரத்துல நான் சமைச்சே முடிச்சிருப்பேன் போ.
6: அதனால என்ன, பார்லர் போயிட்டு வர்ற வழியில லஞ்சையும் முடிச்சிடலாமே.
7: ஏன் சொல்ல மாட்டே? நீ வர்ற நேரத்துக்குள்ளார வீட்டில் செல்ஃபை மட்டும் ஒதுங்க வைக்கலான்னு ஆரம்பிச்சேன். ஒரே எறும்பு. கொஞ்ச நேரம் இறேன், இந்த எறும்புக்கு சாக் பீஸை சாப்பிட கொடுத்துட்டு வரேன்.
6: சாக் பீஸ்ல கோடு போட்டு சாகடிக்க போற எறும்ப என்னவோ கட்டெரும்புக்கு கட்லெட் கொடுக்கற மாதிரி பில்டப் வேற.
7: நீ சொல்லுவமா சொல்லுவ. நான் என்ன கிளீனிங் ஸ்டேஷனா வச்சிருக்கேன் ஆட்டோமேட்டிக்கா கிளீனிங் நடக்கிறதுக்கு.
6: ஓ, கடல்ல நடக்குமே, நான் கூட டிவியில பாத்திருக்கேன். அந்த மாதிரி சொல்றியா? பெரிய சுறா, அப்புறம் பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து வரிசையில நிற்கும். சின்ன சின்ன மீன்லாம் வந்து அதுக்கு மேலே ஏறி நின்று அழுக்குகளை சாப்பிட்டு சுத்தம் பண்ணிருமே. நேச்சர்ல தான் மல்லி, டார்ச்சரே இல்லை.
7: ஆமா லட்சுமி, கடல்ல நடக்கிறத தானே நீ பார்த்த. எறும்புகள்லையும் இது நடக்குதான். பெரிய எறும்பெல்லாம் வரிசை கட்டி வந்து நிக்குது, சின்ன சின்ன எறும்பெல்லாம் அது மேலே ஏறி அழுக்குகளை சாப்பிட்டு சுத்தம் பண்ணுது. வேலை முடிஞ்சோன அந்த பெரிய எறும்பெல்லாம் இந்த சின்ன எறும்புகளெல்லாம்

0: உதறிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகி போகுது பாரு, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு.
1: இது ரொம்ப நல்லா இருக்கே.
0: இது என்ன பிரமாதம்? இதை விட ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, இந்த ஸ்பா மெத்தட் இருக்குல்ல, அதான் அந்த கிளீனிங்கு. இது மீன் எறும்புகளில் மட்டும் இல்லை, பூச்சிகளுக்குள்ளாரையும் நடக்குதான்.
1: ஆஹா,
0: இது ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க.
1: கிவ் அண்ட் டேக் ல. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு லட்சுமி. என்ன அதுங்கெல்லாம் ஃப்ரீயா ஃப்ரெஷ் ஆகுதுங்க. நாம தான் ஆயிரக்கணக்கில் காசை கொடுத்து ஸ்பாக்கு போய் ஃப்ரெஷ் ஆக வேண்டியதா இருக்கு.
0: ஏ லட்சுமி, எனக்கு ஒரு ஐடியா. நாமளும் கடலுக்குள்ளார போனா ஃப்ரீயா ஸ்பால இருக்கிற மாதிரி இந்த மீனுங்கெல்லாம் நம்மளையும் சுத்தமாக்கி விடும் இல்ல?
1: ஆக்கு ஆக்கு.

0: சுத்தமாக்கி விடும்.
1: ஆக்கும் ஆக்கும், நம்மள ஃப்ரெஷ் ஆக்கி ஃப்ரை ஆக்கி அதுகளுக்கு லஞ்சுக்கும் ஆக்கிக்கும்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். நிலைய கலைஞர்கள் பங்கு பெற்ற வாதிய விருந்து கேட்டு ரசிக்கலாம். மகாலட்சுமி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், சங்கராபரணம் ராகம், மிஸ்ரபாபு தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத சாரல். சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது கற்பகமே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், மத்தியமாவதி ராகம் ஆதி தாளம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின்,

0: தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததை அடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப்போவதாக கூறப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலூச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு

0: இவர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். மனதின் துயரங்களை நீக்கி ரசிக்க தூண்டும் கீதமாய் இப்பொழுது வருகிறது மதுர கீதம். காலம் மாறலாம், கானம் மாறாது. மனதை தேடும் மதுர கீதம் நிகழ்ச்சியில முதலாவதா ஒலிக்க வரும் பாடல் ஞான ஒளி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரல்கள்ல, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கண்ணதாசன் வரிகள்ல. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் ராமேஸ்வரம், ஆஷிக், தஃபீக்.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில இணைஞ்சிருக்கோம். நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கோம் மனதை மயக்கும் மதுரை கீதம். நம்ம மதுரை கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா குரல்கள்ல மகாகவி பாரதியோட வரிகள்ல ஜி ராமநாதன் இசையில பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் முசிறி, செவத்தலிங்கபுரம், சிவகுமார், சரோஜா, தர்ஷன், சுதிஷன், சேட்டு

நேர்களை இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல மனதை மயக்கும் மதுர கீதமாய். இன்று பகல் 2:15 மணிக்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில மூலிகை மருத்துவ பயிர்கள் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள். மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததான் 1968 வெளியான உயிரா மானமா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

இணைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேர்களே, இன்று பகல் 2:30 மணிக்கு மண்ணின் மனம் உடுக்கு பம்பை பாடல்கள் AR வெள்ளைச்சாமி குழுவினருடையது. மதுரகீதம் நிகழ்ச்சியில அடுத்து கேட்கலாம். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து PB ஸ்ரீனிவாஸ் மற்றும் LR ஈஸ்வரி குரல்கள்ல

எஸ் விஸ்வநாதன் இசையில ஒரு பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லிங்கீஷ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, திருமணமேடு, அம்சவல்லி, செல்வகுமாரி, பிருந்தா, நாகார்ஜுன், ரித்தீஷ்.

மதுரை கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒழிக்க வருது எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் கள்ளுக்குழி, உலகநாதபுரம், முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி. இந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் MS விஸ்வநாதன். வாலியோட வரிகள்ல ஒரு பாடல் கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில. அடுத்ததா பாடல் ஒலிக்க வருது சாந்தி திரைப்படத்திலிருந்து, விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் வரிகள்ல, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி வி ஸ்ரீனிவாஸ் குரல்ல. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் ராமேஸ்வரம், சிந்தியா, மெஹ்னா.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நினைவுகளோடு உறவாடும் இனிய கானங்கள் இசைந்தாடுகின்றது மதுர கீதமாய். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் பாடல் முரடன் முத்து படத்திலிருந்து. முசிறி மேட்டுப்பாளையம் தேவிகா சுப்பிரமணியன், சதீஷ், சரண்யா, சஞ்சனா, கீர்த்தனா, அதிரன், மோகன், சாந்தி, வினோத் இவர்களின் விருப்பத்தில்.

0: கொஞ்சம் ஓரமா நிறுத்தலாம்ல.
1: ஏன் இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
0: இது அவசர ஊர்திகளுக்கான வழி. நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
1: நீ சொல்றது சரிதான், அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
0: அண்ணேண்டா
1: தங்கைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா. ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
1: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: நிறைவு பாடலா ஒலிக்க வருது பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.

இன்று பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள். இணைந்திருங்கள் உறவுகளே, எங்களோடு வர இருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதிபட கூறினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்காது என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் வரிபணத்தில் ஊழல் நடைபெறாது என்று கூறிய அவர், ஊழல் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். சமூக நீதி பற்றி தெரிவித்த முதலமைச்சர், தமது அரசில் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், 4 பெண் அமைச்சர்கள் உள்ளதாகவும் கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் நடமாட்ட பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருப்பதாகவும், இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணாக்கர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இருமொழி கொள்கையை அரசு உறுதியாக கடைபிடிக்க என்றார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த கால அரசின் நிர்வாக கோளாறே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது மின் விநியோக நடைமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுவதாகவும், விரைவில் மின்வெட்டு அறவே நீக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தமது அரசின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், லஞ்சம் இல்லா அரசமைப்பை கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
1: பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது, ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது, லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
0: இதனிடையே முதலமைச்சர் தமது பதிலுரையின் போது, முந்தைய ஆட்சியில் டாஸ்மாக் பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாகவும், அந்த பணம் தற்போது கஜானாவிற்கு திருப்பி விடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டிற்கு தகுந்த ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பேசி முடிந்ததும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு கண்டிப்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக குரல் எழுப்பினர். அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பேரவைத் தலைவரின் அறிவிப்பை ஏற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சித் தலைவர் பேசலாம் என்றும் கூறினர். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரி கூச்சலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படாததால் அதற்கு எதிர்ப்பு

0: தெரிவித்து எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் உள்ள விதிகளுக்கு ஏற்பவே தம்மை பேச அனுமதிக்குமாறு கோரியதாகவும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார். மக்களின் குரலாக தாம் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி மாநில அரசை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோடை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலின் போது தாவேக அரசு பயிர்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வழங்கிய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனுக்களை வழங்கினர். ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகள் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள 18 வளாகங்களில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளது. 2017 பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கான குற்றப்பத்திரிகை கடந்த 2021 தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்ம பூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74,00,000 விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்த கூட்டமைப்பின் ஏல இணையதளமான nefex.in ஐ துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசின் சீரிய தலைமையில் நாடு வளர்ச்சியுடனும் வளத்துடனும் துரிதமாக முன்னேறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கி உள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன் கிரேர், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய சிறுபான்மையின விவகாரம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். 2026-27 சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிட நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வண்ணாரி சாலையோர வனப்பகுதிகளில் கழுதை புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் வண்ணாரி வனப்பகுதியில் வண்ணாரி அம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் சாலையோரத்தில் வனப்பகுதியை ஒட்டி ஒரு தெருநாய் இறந்து கிடந்தது. நாயின் உடலை ஒரு இடத்தில் வைத்து கழுதை புலி உண்ண தொடங்கிய போது அங்கு மேலும் ஒரு கழுதை புலி வந்து இரு கழுதை புலிகளும் சேர்ந்து இறந்த நாயின் உடலில் இருந்த இறைச்சியை உண்டது. இதனை கண்ட பயணிகள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் வனவிலங்குகள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30 தேதி நேரடி சேர்க்கை நடைபெறும்.

வருவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேர்களே, திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு நேரம் இப்பொழுது 2:15.
1: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது

0: பலவிதமான பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துட்டு வரீங்க. இதுல மூலிகை பயிர்களையும் சாகுபடி செய்து மதிப்பு கூட்டல் செய்யும் போது அதிகமான லாபத்தை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பயிர்களை எல்லாம் மூலிகை பயிர்களா எடுத்துக்கலாம், இதை எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டல் செய்யலாம், இத பத்தின பல விளக்கங்களை நமக்கு தர இருக்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவங்க.
1: மிக குறைவு இட்டு வச்ச நீர் வரந்தா சின்ன கண்ணு களை இல்லாமதான் போனதென்ன.
2: இப்ப பொதுவா நம்ம விவசாயிகள் எடுத்துக்கிட்டாலே அவங்க அவங்க பகுதிக்கு ஏற்ற பயிர்களை தான் சாகுபடி செஞ்சுட்டு வருவாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம ஆரோக்கியம் அப்படின்ட்டு வர்றப்ப மூலிகை பயிர்களை சில விவசாயிகள் விரும்பி சாகுபடி பண்ணுவாங்க. அந்த மூலிகை பயிர்கள் சாகுபடி செய்வதற்கான முக்கியத்துவம் என்ன மேம்?
3: பெரும்பாலும் விவசாயிகள் நெல், கடலை, எள் இந்த மாதிரியான பயிர்களை மட்டுமே முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூலிகை பயிரிடுதல் விவசாயம்ன்றது மிகவும் லாபகரமான ஒரு வணிக வேளாண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா இது மருத்துவ குணம் கொண்டது. மூலிகைன்னு சொல்லும்போது மருத்துவ குணம் கொண்டது. மேலும் நறுமண திரவியங்கள் செய்யறதுக்கு இந்த மூலிகைகள் இயற்கையாக பயன்படுது. அதனால் இதற்கான நிறைய மூலக்கூறுகள் இந்த மருத்துவ தாவரங்கள் இருக்கிறதுனால இது சர்வதேச சந்தை வாய்ப்பு கொண்டது.
2: இப்போ இந்த மூலிகை மருத்துவ பயிர்கள் சாகுபடி செய்வதற்கான முக்கிய காரணிகளா என்ன மேம் சொல்லலாம்?
3: முக்கியமா பயிர்கள் வந்து அதிகம் லாபம் தரக்கூடியவை அப்படின்றதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா இவை குறைந்த நீரை எடுத்துக்கொள்ளும், நிறைய நீர் தேவைப்படாது. அப்புறம் அதிக சந்தை விலை இருக்குது, லாபம் அதிகம். முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 6 மாசத்துல நம்ம அறுவடை செஞ்சிடலாம். நீண்ட நாட்கள் கூட தேவையில்லை, நல்ல விலை போகும். இந்த 2-3 காரணங்கள் தான் நம்ம வந்து இந்த மருத்துவ பயிரை பயிரிடக்கூடிய முக்கிய விஷயமாகும். ஒரு கொடித்தாவரம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏக்கருக்கு கணிசமான வருமானத்தை உறுதியளிக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கற்றாழை அப்படின்னா அது ஒப்பனை பொருட்கள்ல, அழகு பொருட்கள்ல, சுகாதார பொருட்கள்ல, மருத்துவ பொருட்கள்ல அவருடைய தேவை அதிகமா இருக்கு. துளசி எடுத்துட்டோம்னா அதில் எண்ணெய்க்கு பயன்படுது, தேநீருக்கு பயன்படுது, மற்ற அழகு சாதா பொருட்களில் பயன்படுது. அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மருத்துவ தாவரங்களை நம்ம வந்து பயிரிடலாம். பெரிய ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மற்ற பயிர்களை பயிரிடலாம் அப்படின்னு சொல்றாங்க.
2: அதுவும் இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில எப்படி இருக்கு அப்படின்னா உணவே மருந்துங்கிறது மாறி போய் மருந்தே உணவு அப்படிங்கிற நிலைக்கு நம்ம இப்ப தள்ளப்பட்டிருக்கிறதுனால மூலிகை சார்ந்த மருத்துவத்துக்கு அதிக வாய்ப்புகள் இப்ப வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அந்த வகையில மூலிகை பயிர்கள் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இப்ப எப்படி மேம் இருக்கு? மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கறது ஏன் நம்ம செய்யணும், எதுக்கு செய்யணும், செய்தே ஆகணுமா, எப்படி மேம்?
3: கண்டிப்பா செய்தே ஆகணும். ஏன்னா நாட்டு மருந்து அப்படின்னு சொல்லணும்னாவே அது மூலிகை மதிப்பு கூட்டுதல் தான். பறித்த மூலிகைகள் நம்ம பதப்படுத்தி சந்தைப்படுத்தக்கூடிய பொருளா மாற்றணும். அப்பதான் அதோடைய பொருளாதார மதிப்பு அதிகரிச்சு அதோடைய சேமிப்பு காலத்தை நம்ம நீட்டிக்க முடியும். ஒரு பொருளை சேமிச்சு வச்சாதான் அதை வந்து பிற்காலத்துல பயன்படுத்த முடியும். ஏன்னா நிறைய விளையக்கூடிய காலங்களில வந்து அந்த மூலிகைகள் நம்ம பறித்து பதப்படுத்தி வைத்தாதான் பின்னாடி அது மருந்தாகவோ இல்ல அழகு பொருளாகவோ நம்ம மதிப்பு கூட்ட முடியும், சந்தை வாய்ப்பு பெற முடியும். இதனால நோய் மேலாண்மை, ஊட்டச்சத்து மேலாண்மை, அழகு பொருட்களுடைய தயாரிப்பு போன்ற பலவற்றில் அந்த மூலிகைகளை பயன்படுத்த முடியும்.
2: இப்போ மூலிகை பயிர்கள்னு எடுத்துக்கிட்டாலே விவசாயிகள் பெரும்பாலும் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களை என்னென்ன இருக்கு மேம்? இப்போ மூலிகை பயிர்கள்னு எடுத்துக்கிட்டாலே சட்டுன்னு நம்ம நினைவுக்கு வர்றது வந்துட்டு கற்றாழை சொல்லுவோம், துளசி சொல்லுவோம், ஆவாரம் பூ சொல்லுவோம். இதை தவிர வேற என்னென்ன பயிர்கள் மருத்துவத்துக்கு அதிகப்படியாக பயன்படுகிறது, அதை விவசாயிகள் சாகுபடி செய்தால் நிச்சயம் வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு எதை மேம் சொல்லலாம்?
3: அஸ்வகந்தா, சிற்றுநல்லா, எலும்பிச்சை புல் அப்படின்னு சொல்றோம்ல அது. இதை தவிர வந்து ஓமவல்லி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படக்கூடிய பல மூலிகைகள் இருக்கு. இது எல்லாமே வந்து எந்தெந்த சூழ்நிலையில எந்த காலகட்டத்தில் விளையும் அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம சிறப்பு பயிர்களா பயிரிட்டு அதோட விதை, இலை, பூ, காய், வேர் போன்றவற்றை நம்ம சிறப்பு பொடிகளா, எண்ணெய்களா, சூரணங்களா, மூலிகை பானங்களா மாற்றுவதன் மூலமா உயர் மதிப்பு பெறலாம்.
2: சரிங்க மேம். இப்போ ஏதாவது ஒரு சில மூலிகை பயிர்களை எடுத்துக்கலாமே, இப்போ ஆவாரம் பூ எடுத்துக்கலாம், துளசி எடுத்துக்கலாம். இந்த ஆவாரம் பூல என்ன மாதிரியான மதிப்பு

0: கூட்டு பொருளை நம்ம மாற்றலாம் மேம்.
1: ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயால் பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் அவருடைய உடல் உழைப்பு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நீரிழிவு நோய் அது அதிகமாக இருக்குது.
0: நிச்சயமாக
1: இதற்காக ஆவாரம் பூ வந்து மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது. இந்த ஆவாரம் பூவை நம்ம நிழலில் உலர்த்தி பொடியாக்கி அந்த பொடியை நீரில் கொதிக்க வைத்து தேநீராக்கி குடிக்கலாம். இதனால் உலர் ஆவாரம்பூ தயாரிப்பு வந்து மிகச்சிறந்த தொழிலாக இருக்குது. ஏன்னா ஆவாரம்பூ பானங்கள் செய்வதற்கு உலர் ஆவாரம்பூ பொடி வந்து தேவைப்படுது. இதை தவிர வந்து ஆவாரம்பூ சேர்த்து நிறைய ஸ்குவாஷ் ஐட்டம்லாம் கூட செய்கிறாங்க, ஆவாரம்பூ மிட்டாய்கள் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் வந்து நம்ம ஆவாரம்பூ பயிரிடுறதில் பயன்படுத்தலாம்.
0: இது தயார் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம் சொல்ல முடியுமா மேம்?
1: இது பெரிய தொழில்நுட்பமே அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப
0: இப்போ வந்து வீட்டுல அப்படிங்கும் போது, இப்ப அந்த ஆவாரம் பூ அழகு சாதன பொருட்கள்லயும் அது பூட்டப்படுது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இல்ல மேம்?
1: குளியல் பொடிகள், நறுமண பொடிகள் இவை எல்லாமே வந்து நம்ம வீட்டுல அன்றாடம் பயன்படுத்துவது தான். ஆனா அதுவே மார்க்கெட்டிங் பண்ணும்போது, நம்ம ஒரு பொருளை விற்பனை செய்யும் போது அப்படி வந்து வீட்டுல செய்யற மாதிரி செஞ்சு நம்ம விற்பனை செய்ய முடியாது. மிக முக்கிய காரணம் என்னன்னா சினர்ஜிக் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய பல சேர்மங்கள் சேரும்போது விளைவுகள் எப்படி இருக்கு, அது வந்து அழகு பொருளா மாறுமா இல்ல வந்து ஊட்டச்சத்து பொருளா மாறுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. அதனால ஆராய்ச்சிகள் பண்ணி அதை வந்து ஒரு பானமாகவோ இல்ல வந்து பவுடராகவோ, அதாவது அழகு பொருளாகவோ இல்ல மருந்து பொருளாகவோ மாற்றக்கூடிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் அதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும், சந்தைக்கு கொண்டு வர முடியும், நல்ல லாபம் பெற முடியும். இதுதான் முக்கியமான விஷயம். அதுல
0: இது எல்லாமே நம்மளோட நாட்டு மருத்துவத்துல முழுமையா பயன்படுத்தப்படுகிறதா?
1: கண்டிப்பாக நாட்டு மருந்து. இதை தவிர நிறைய மூலிகைகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த மூலிகைகள்லாம் வந்து நறுமண மூலிகைகள் இருக்கலாம், மருத்துவ மூலிகைகள் இருக்கலாம், நிறைய மூலிகைகளுடைய விதைகள், இலைகள், பூக்கள் இவற்றையெல்லாம் சிறப்பு பொடிகளாக மாற்றுறாங்க. சில மூலிகைகளை வந்து எண்ணெய் தயாரிப்புக்கு பண்ணுறாங்க, சில மூலிகைகள் சூரணங்களாக மாற்றுறாங்க, சில மூலிகைகள் வந்து பானங்கள் தயாரிக்க, அதாவது ஹெர்பல் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடியதான் மிகப்பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து வெறும் தேநீரை குடிப்பதற்கு மக்கள் விரும்புவதில்லை. இதனால் அதில் வந்து எலுமிச்சையோ இல்லை வந்து ஒரு சுபர்த்தி டீன்னு சொல்கிறோம், அப்புறம் சங்குப்பூ டீன்னு சொல்கிறோம், இந்த மாதிரியான ஹெர்பல் டீஸை குடிக்கிறது தான் இப்போ நுகர்வோர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதுக்காக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உலர் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இது வந்து நாட்டு மருந்தில் முக்கியமாக பயன்படுது. ஏன்னா உலர்த்துதல், மூலிகையிலேருந்து பல பொருட்களை பிரித்தெடுத்தல், அதை தரப்படுத்துதல் போன்ற தொழில்நுட்பங்கள் ரொம்ப முக்கியமாக இதில் செய்யணும்.
0: உலர்த்துதல் அப்படின்னு வரப்போ அந்த உலர் தொழில்நுட்பத்தில் நம்ம விவசாயிகள் கவனிக்க வேண்டியது என்னம்மா?
1: கிராமங்களில் வந்து சூரிய ஒளியே பெருசாக அந்த உலர்த்துகளில் பயன்படுது. ஆனால் வந்து இது வந்து பெரும் தயாரிப்புகளில் அந்த மாதிரி வந்து நம்ம சூரிய ஒளி மட்டுமே நம்பியிருக்க முடியாது. இதற்கான நிறைய உலர்த்திகள் இருக்கு. ட்ரையர்ஸ் சொல்லக்கூடிய மிஷின்ஸை வந்து பயன்படுத்தி தான் ஆகணும். ஸோ உலர்த்தும் தொழில்நுட்பங்களுக்கு வந்து சூரிய ஒளியில் உலர்த்ததை விட நிழலில் உலர்த்துறதை விட முக்கியமாக மூலிகைகளை வந்து சூரிய ஒளியில் உலர்த்த முடியாது, நிழலில் தான் உலர்த்தணும். இதுக்காக நிறைய அத்தியாவசிய எந்திரங்கள் இருக்கு. ஸோ இந்த எந்திரங்களை பயன்படுத்தி நம்ம அத்தியாவசிய எண்ணெய்கள், நறுமண ரசாயனங்கள், ஹைட்ரோசால்கள்னு சொல்லக்கூடிய ரோஸ்மேரி, லெமன் கிராஸ் ஆகியவற்றிலிருந்து எண்ணெய்கள் பிரித்தெடுக்கிறாங்க. இந்த எண்ணெய்கள் வந்து வலி நிவாரணிகளாக பயன்படுது. நிறைய மூலிகை எண்ணெய்கள் வந்து வலி நிவாரணியாக பயன்படுது.
0: சரிங்க மேம், இப்போ நீங்க நிறைய இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னீங்க. அந்த இயந்திரங்கள் என்ன இயந்திரங்கள் மேம்? விவசாயிகளுக்கு எந்த இயந்திரங்களை வாங்கினா இதை நீங்க எளிமையாக பயன்படுத்தி இதில் நீங்க மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்ணலாம் அப்படின்னா எந்த இயந்திரம் மேம் வந்து சுலபமானது?
1: அது கிராமப்புற விவசாயிகளுக்கு மூலிகைப் பொருட்களை சுத்தம் செய்வதற்கு எந்திரங்கள் தேவைப்படுது, அவற்றை உலர்த்துதலுக்கு எந்திரங்கள் தேவைப்படுது. இதுக்கு சிறிய அளவிலான எந்திரங்கள் இருக்கு. நிறைய தொழில் முனைவோர் வந்து அவற்றை பயன்படுத்துகிறார்கள். மேலும் இவற்றிலிருந்து நாட்டு மூலிகைகள்லேருந்து நிறைய சேர்மங்களை பிரித்தெடுப்பதற்கான டெக்னாலஜிஸ் இருக்குது. அதை வந்து விவசாயிகள் மற்ற தொழில் நிறுவனங்களை கொடுத்து தான் பண்ண முடியும், அவங்களா பண்ண முடியாது. ஏன்னா நிறைய மூலக்கூறுகளை பிரித்தெடுக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் தான் முக்கியமாக இப்போ வந்து நேரடியாக மூலிகைகளை பயன்படுத்துவதை விட அதுலேருந்து நிறைய வேதிப்பொருட்கள் பிரித்தெடுக்கிறாங்க. புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களுக்கு கூட நம்முடைய மூலிகைகள் பயன்படுது. நீங்கள் வயலோரங்களில் இல்லை தெருவோரங்களில் பைபாஸில் ஒரு ரோஸ் கலரில் ஒரு பூ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து புற்றுநோய்க்கான மருந்துகள்லாம் வின் பிளாஸ்டின் வின் கிறிஸ்டின் சொல்லக்கூடிய சில மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து அவை வந்து புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி மருத்துவத்துறையில் பார்த்தோம்னா பெரும் பங்கு வந்து இந்த மூலிகைகளுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததை விட இந்த மாதிரி மூலிகையிலிருந்து பிரித்து பதப்படுத்தப்பட்ட கெமிக்கல்ஸை பயன்படுத்தும் போது அதோடைய விளைவுகள் வந்து

0: பக்க விளைவு இல்லாமல் இருக்கிறதுனால நோய் சீக்கிரம் குணமாகுதுன்றாங்க.
1: நிச்சயமா நம்ம முன்னோர்கள் கூட அந்த காலத்துல மூலிகைகளை வச்சு தான் வந்துட்டு வைத்தியம் பண்ணாங்க இல்லைங்களா. இப்ப அதையே மறுபடியும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்ப இந்த மூலிகை பயிர்களில் தயார் பண்ண பவுடர்களோ இல்ல பானங்களோ ஏதாவது இது பண்றதுக்கு இப்ப குழந்தைங்களுக்கோ இப்ப நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப விரும்பி குடிக்க மாட்டாங்க, அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க விரும்புற மாதிரியான தின்பண்டங்கள்லாம் செய்யறதுக்கான தொழில்நுட்பம் இதுல இருக்கா? இந்த அதாவது இந்த பிஸ்கட் இல்ல வேற எந்த மாதிரியாவது பொருளா நம்ம வந்து தயார் பண்ணலாமா மேம்?
0: மூலிகை பிஸ்கட்டுகள் வந்து இப்ப தயாரிக்கிறாங்க, அது ஆனா பெரிய லெவல்ல இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. அதாவது சிறு தொழிலா சில பல விவசாயிகள் மட்டுமே பண்றாங்க. ஏன்னா மூலிகை பிஸ்கட் தொழிலை தொடங்குவது என்பது நிறைய என்னென்ன மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு வேணும். மோஸ்ட்லி அஸ்வகந்தா, ரோஸ்மேரி, துளசி, முருங்கை, செம்பருத்தி, ஓமவல்லி, இஞ்சி, இந்த மாதிரியான பல மூலிகைகளை கொண்டு தான் வந்து இந்த ராகி மாவு, கோதுமை மாவுலாம் சேர்த்து அவங்க வந்து ஒரு பிஸ்கட்டா பண்றாங்க. ஆனா அந்த பிஸ்கட்டுகள் வந்து ஆரோக்கியமான பிஸ்கட்டுகளா இருந்தாலும் குழந்தைகள் வந்து அட்ராக்ட் பண்றக்கூடிய அளவுல வந்து அவற்றை மாற்றுதல்ல சில சிரமங்கள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா டேஸ்ட் பாக்குறாங்க குழந்தைங்க. அதாவது நார்மலாக மைதாவில் செய்யப்பட்ட பிஸ்கட்டுகள் வந்து ஆரோக்கியமற்றவை இருந்தாலும் அவை தான் ஈர்க்கப்படுதே ஒழிய இந்த மாதிரி மூலிகை பிஸ்கட்டுகளுடைய பிரபலம் வந்து கம்மியாக தான் இருக்கு.
1: சரிங்க மேம். இப்போ என்னதான் நம்ம வந்து இயந்திரங்களை வச்சு நல்லா பார்த்து பார்த்து நம்ம மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்ணுறதா இருந்தாலும் அந்த தர நிர்ணயம் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளுக்கும் முக்கியமானது. நம்ம மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்ணுறப்ப தரநிலை உறுதி செய்யப்படுகின்ற வழிமுறை இருக்கின்றதா?
0: கண்டிப்பா இருக்கு. ஏன்னா தரம் இருந்தா தான், குவாலிட்டி இருந்தா தான் அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து விற்பனை செய்ய முடியும். குவாலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பா விற்பனை செய்ய முடியாது. ஸோ இந்த மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது தரமான மூலப்பொருட்களை சேர்ப்பதனால நம்மளுடைய தரமான பொருட்களை கொடுக்க முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கான நீரிழிவு குறைக்கக்கூடிய பானங்களாக இருக்கட்டும், மூலிகை உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கான சுவைய மையமாக கொண்ட பொருட்களாக இருக்கட்டும், இளம் வயதினருக்கான ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட மூலிகை பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தரம் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் FSSAI சொல்லக்கூடிய பதிவுகள் செய்யணும். நம்ம GST பெற்று இதெல்லாம் வந்து பாதுகாப்பு தரநிலையை உறுதி செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம பிராண்டிங் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதனால தான் வந்து இயற்கையான மூலிகை கூறுகளை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக அவற்றை நம்ம என்ன சொல்லணும், ஆரோக்கியமான சுற்றுண்டி அப்படின்னு சொல்லலாம், அல்லது செயல்பாட்டு உணவுகள்னு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த பிராண்டிங் அண்ட் சந்தைப்படுத்துதலில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா பொருட்களையுமே மிக நல்ல விலைக்கு கொடுக்க முடியும்.
1: சரிங்க மேம். இப்போது எந்த ஒரு மதிப்பு கூட்டு பொருள் நம்ம தயார் பண்ணுறதா இருந்தாலும் இந்த காலம் வரைக்கும் தான் நம்ம பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறது ஒரு நிர்ணயம் இருக்குது மேம். அப்போ தான் அதோட வீரிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மூலிகை பயிர்களை பொறுத்த வரைக்கும் அதில் தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் குறைந்தபட்சம் எவ்வளவு காலம் நம்ம வந்து எடுத்துக்கலாம், அதிகபட்சம் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும்?
0: மூலிகை தயாரிப்பு பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒவ்வொரு மூலிகைக்கு வேறுபடும். ஏன்னா சில மூலிகைகள் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகைகளுடைய ஸ்டோரேஜ் காலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற மூலிகைகளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு அதை வந்து பதப்படுத்தலாம். இன்னொன்று, பதப்படுத்திட்டோம் அப்படின்னா அதை 2 அல்லது 3 வருடங்களுக்கு நம்ம வந்து சேமித்து வைக்க முடியும்.
1: சரிங்க மேம். மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் ஏதும் தங்களுடைய வேளாண் அறிவியல் நிலையத்தில் எதுவும் வழங்கப்படுகிறதா விவசாயிகளுக்கு?
0: இப்போ கூட ஒரு 21 நாள் வந்து கொடுத்தோம். பயிற்சிகளில் வந்து விவசாயிகள் பங்கு பெறணும். அது எங்கே நடக்குது, எப்போ நடக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி பலன் பெறலாம்.
1: சரிங்க மேம். இது சம்பந்தமா இன்னும் நிறைய கேள்விகள் விவசாயிகளுக்கு எழலாம். அவங்க உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பாங்க. உங்களோட அலைபேசி எண் சொல்லிடலாம் மேம்.
0: 9788545071.
1: இன்னொரு முறை சொல்லிடுங்க மேம்.
0: 9788545071.
1: நன்றி மேம்.
0: நன்றி.

0: மருத்துவ பெயர்களுடைய பயன்கள் என்னென்ன, அதை மதிப்பு கூட்டல் செய்யும் போது எதையெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: தித்திக்கும் நிகழ்ச்சிகள் தினந்தோறும்.

0: திருச்சி வானொலியில் அரங்கேறும். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் உடுக்கு பம்பை பாடல்கள் பாடுகின்றனர் ஏ.ஆர். வெள்ளைசாமி குழுவினர்.

மகாவிஷ்ணுவின் அவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது. இந்த அவதாரத்தில் தேவகிக்கு கிருஷ்ணரும் யசோதைக்கு மாயாதேவியும் குழந்தைகளாக பிறக்கின்றனர். இறைவனின் எண்ணப்படியே இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். குழந்தையை கொல்லச் சென்ற கம்சன் தூக்க முயற்சி செய்யும் பொழுது குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி மறைந்து விடுகிறது.

கம்சன் கண்ணனால் கொல்லப்படுகிறான். தன்னுடைய 8 கரங்களில் ஆயுதங்களை தாங்கிய மகாதேவி இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றாள். இத்தேவியே மாரியம்மனாக சமயபுரத்தில் வழிபடப்படுகிறாள் என்பது மக்களின் நம்பிக்கை.

பெரிய காண்டியம்மன் ஒருமுறை தவம் செய்து கொண்டிருந்த போது வீரசாங்கன் என்ற தேன் எடுப்பவரை அவள் சந்திக்கிறாள். ஆனால் அவரோ, எங்களிடம் உங்களுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையே என முறையிட, தேவி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகிறார். உடனே மலை மீது குடில் அமைத்து அம்மனை வழிபடுகின்றனர். அதுவே கோவிலாக மாறுகிறது. அனைவரும் வழிபடுவதற்கு ஏற்றாற்போல வீரப்பூரில் மீண்டும் ஒரு கோயில் அமைக்கிறார் வீரசாங்கன்.

கிராம மக்கள் குழி வெட்டும் போது இந்த அம்மன் தோன்றியதால் குழுமாயி என பெயர் வந்தது என்ற கருத்து நிலவுகிறது. மேலும் குளுமையான இடத்தில் இருப்பதால் இந்த பெயர் வந்தது எனவும் கூறப்படுகிறது. இந்த தெய்வத்தின் காவல் தெய்வம் ரெட்டமலை ஒண்டி கருப்பு எனவும் கூறப்படுகிறது.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வானமே கூரையாக, மேகங்களே கிரீடமாக, மழையையே அபிஷேகமாக கொண்டவள் உறையூர் வெக்காளி. மண்மாறி பொழிந்த போது மக்களை காக்க தான் வெட்டவெளியில் நின்றவள் இந்த வெக்காளி. அந்த காளியை போற்றுகின்றனர் இந்த குழுவினர்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ஏ.ஆர். வெள்ளைசாமி குழுவினர் வழங்கிய உடுக்கு பம்பை பாடல்கள்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெட்ஸிலும், DRM என்மு ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில இசைத்துளி என்ன அப்படின்னா, நம்மள பல பேர் சோகமாகவோ இல்லைனா மனசு சரியில்லாமலோ இருந்துச்சுன்னா உடனே ஒரு ஹெட்ஃபோனை காதில் போட்டுட்டு பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நம்மளோட கவலைகள் எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கு காரணம், நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கும் போது நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்குமா. அதனாலதான் நம்ம மனநிலையே மாறுதான். அவ்வளோ ஏன், நம்முடைய இதய துடிப்பு கூட சில நேரங்கள்ல நம்ம கேட்கிற இசைக்கு ஒத்து போகுமா.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறலோடு. இசைத்துறல் நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய நிலைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க நிறைய நேயர்கள். அந்த வரிசையில் முதல்ல வந்திருக்கிற மின்னஞ்சல் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரநகர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்காங்க. 21 தேதி அன்னைக்கு மதுரை கீதம் கேட்டேன், நேயர்களோட தெருவில் வந்த பாடல்கள் அனைத்துமே இனிமையாக இருந்தது. வண்ணக்கிளி படத்திலிருந்து சுசிலா குரலில் சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா அப்படிங்கிற பாட்டை கேட்டு அது வந்து அவங்க பரம்பரையாகவே கேட்டுக்கிட்டு வராங்க போல. அந்த பாட்டை கேட்டாதான் அவங்க பேரம் கூட தூங்குறான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து இந்த சாங் வந்து எங்களோட ஃபேமிலி சாங்காகவே மாறி போச்சுங்க. வழங்கிய மரியாவிற்கும் ஆகாஷ்வாணி திருச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா இரவு இசைமை நிகழ்ச்சியையும் பாராட்டி எழுதியிருக்காங்க. நியூஸ் ஆனர் செயலி வழியாக கேட்டிருக்கிறாங்க. லோகநாதன் அழகா தொகுத்து வழங்கினாங்க. மென்மையான குரலில் கேட்க அற்புதமாக இருந்தது. வேதம் புதிது படத்திலிருந்து புத்தம்புது ஓலை வரும் பாடல் சித்ரா குரலில் ஒழிச்சது. பழைய நினைவுகளை மீட்டு தரும் பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 22 தேதி என்றும் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு அவங்க நமக்கு கருத்துக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. இனிய உலகம் இனியும் தங்குமா பகுதியில் உயிர்வேலி அமைக்கிறதுனால என்ன வளம் கிடைக்கிது, என்ன பயன் கிடைக்கிது, அழகு அமைதி பசுமை எப்படி எல்லாமே இருக்குது அப்படின்னு அழகா சுருக்கமாக கூறிய சகோதரர் லோகநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு காலையில 10 சமைக்கலாம்னு நினைச்சாங்களாம், சரி 11 சமைப்பேன்னு தள்ளி போட்டாங்களாம். 12 சமைக்கலாம்னு நினைச்சா அப்புறம் மனோஜ் கிரண் வந்து மங்கையர் உலகத்தில் வந்து தள்ளி போடுறதை எப்படி தள்ளி போடலாம் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்து பேசிட்டாரா, அதை கேட்டதுமே அப்படியே போயிடுச்சுப்பா அப்படின்னு கூட அதுலேயும் அப்படியே சிங்க் ஆகிருக்கிறாங்க, ப்ரோக்ராமோட சிங்க் ஆகிருக்கிறாங்க. அதையும் அப்படியே மின்னஞ்சல் எழுதியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் சமைக்கலாம்னு தள்ளி போட்டாதான் கடைசியில் வீட்டிலேருந்து சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். அந்த நிகழ்ச்சிக்காகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. மனோஜிக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஆணி திருமஞ்சனத்தை ஒட்டி கோனேரி ராஜபுரத்தில் அமைந்திருக்க பஞ்சலோக சுயம்பு நடராஜர் கோவிலிருந்து நம்ம அறிவிப்பாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள், சாந்தி சரவணகுமார் ஆகியோர் அருமையாக கோவில் அமைப்பையும் அபிஷேக பிரியனான நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் கண்முன்னே கொண்டு வந்தாங்க. உயிரோட்டமுள்ள நடராஜரின் ரோமம், நகங்கள், மறு இதை பற்றியெல்லாம் சொன்னோன்னே நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலை தூண்டிடுச்சு. ஆங்கிலேயரை வரவேற்கும் விதமாக வரையப்பட்ட ஓவியத்தை பற்றி கூட நிறைய விஷயம் சொன்னாங்க, சிறப்பாக இருந்தது, அவங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம நேர்களோட மின்னஞ்சல்கள் தான் அடுத்து படிக்க போறோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி அவர்கள் அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, இன்றைய யோகா தினத்துல யோகா குரு ஆசிரியர் அவர்கள் நேரலையில ஏறத்தாழ 90 நிமிடங்கள் வந்து நேர்களுக்காக யோகா மற்றும் தியானம் செய்வதால ஏற்படக்கூடிய நன்மைகளை மிக மிக விரிவா விளக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் எழுப்பிய வினாக்களுக்கும் தெளிவா விடையளிச்சாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே தினமும் தொடர்ந்து யோகா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு உறுதி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரலைய மிக சிறப்புடன் நெறிப்படுத்தினார்கள் இயக்குனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களின் வினாக்களை மிக சுருக்கமா குருக்கு விளக்கி தானும் குருவோட சிஷ்யன்தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. விளக்கி ரொம்ப அழகா வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலையில பலமுறை குரு அவர்கள் உரை நிகழ்த்தினா கூட இன்னைக்கு உரை மிக மிக சிறப்பா இருந்துச்சு. 90 நிமிடம் தொடர்ந்து கேட்டு பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அவங்க சொன்ன மாதிரி June 21 சர்வதேச யோகா தினம் எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியம் இடம் பிடிச்சது. எல்லா இடத்துலையும் பல நிகழ்வுகள்லாம் கூட அதை பத்தி நடத்திருந்தாங்க. 1.5 மணி நேரம் நம்ம பண்பலையிலையும் ரொம்ப சிறப்பாக அந்த நேரலை போனது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு சூரியகாந்தி நிகழ்ச்சியை பாராட்டியும் ரங்கன் சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து நமக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அன்னைக்கு நிகழ்ச்சியில் செல்லமே நாடகம், காட்டில் சுதந்திரமாக தெரியக்கூடிய வனவிலங்குகளை வீட்டில் செல்லமாக வளர்க்க நினைக்கிறது, கூண்டில் அடைச்சி வைக்கிறது எப்படி எந்த வகையில் தவறு அப்படிங்கிறத இந்த நாடகத்தோட கதைப்படி குரங்கு செய்யக்கூடிய சேட்டைகளை வச்சு கோதண்டராமனும் அன்னமும் உணர்வது தத்ரூபமாக இருந்தது. நாடக காட்சியில் புதிய திருப்பம், நாடக அமைப்பும் நடிப்பும் நாடக நகைச்சுவையும் நாடக அட்டகாசமா இருந்தது. திருச்சி ஆகாசவாணி ஒளிபரப்பு கேட்டு பாராட்டுறது எங்களோட கடமை பொறுப்பும் கூட அப்படின்னு ரங்கன் சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசைத்தூரல்.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1. நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி.
1: இயக்குநர் ஸ்ரீமுத்துமாரின் அன்பான வணக்கங்கள். 2 ஆண்டு காலம் தென்றல் பத்திரிகையில் நான் பணியாற்றினேன். எல்லோரும் கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்கள். நான் 2 ஆண்டுகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களிடத்திலே அவருடைய வீட்டிலேயே வாழ்ந்து என்கின்ற பெருமையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவும் நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
0: தமிழறிஞர் தமிழருவி மணியன் அவர்கள்,
2: கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால் அந்த கவிஞனுடைய மகத்துவத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கியிருக்கிறார். இந்த 5000 திரை இசை பாடல்களில் எவ்வளவு நீங்கள் கழித்து பார்த்தாலும் ஒரு 500 பாடல்களுக்கு மேல் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த கவிதைகளாகவே காட்சி தரும் என்பதில் எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லை.
0: கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள்,
3: அவரது வார்த்தைகளிலேயே அவரது மனப்போக்கை சொல்வதானால், அவர் அவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை, அதுதான் கண்ணதாசன்.
0: கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை குறித்து அவரின் குருதி உறவுகளும் கலை உறவுகளும் பகிரும் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம்.
4: நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: வந்தாச்சு வந்தாச்சு.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது இசைத்தூரல். இசைத்தூரல்ல அடுத்த மின்னஞ்சல் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, துவாக்குடிமலையிலிருந்து பவுலின் மைக்கேல் அவங்க அனுப்பியிருக்காங்க. பண்பலைக்கு வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மாலை வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில குறுக்கழுத்து போட்டியில 30 குறிப்புகள், நேயர்களின் தெளிவான பதில் ரொம்ப அருமையா இருந்தது. சிரிக்கலாம் பறக்கலாம் பாடல்கள் மாதிரி கவலைகள் மறக்குதே அந்த மாதிரியான பாடல்களோட 1 மணி நேரம் எங்க கவலையெல்லாம் மறக்க வச்சு சிறப்பா போனது நிகழ்ச்சி. கொடுத்த யோகேஸ்வரி மற்றும் லோகநாதன் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல் கேட்கறதுனால என்ன சிறப்பெல்லாம் இருக்குது சொல்லுங்க கீர்த்திகா.
9: காலையிலேயே நீங்க உற்சாகமான பாடல்களை கேட்டீங்க அப்படின்னா அந்த நாளுக்கான ஆற்றலும் மன உற்சாகத்தையும் அது அதிகரிக்குமா. நீங்க தனியா பாடலை கேட்டா அது ஓய்வு கொடுக்குமா. நண்பர்களோட பாடல்கள் கேட்டா மகிழ்ச்சிய இரட்டி பாக்குமா. மழை பெய்யும் போது பாடல் கேட்கறது ஏன் தெரியுமா இன்னும் அழகா இருக்கு. அது இயற்கை ஒலியோட இசையும் சேர்ந்தா நம்ம மனம் அமைதியா இருக்குமா. இசையை கேட்கறது மட்டும் இல்ல, நமக்கு பிடிச்ச பாடல முணுமுணுத்தா கூட மன அழுத்தத்தை அது குறைக்க உதவுமா.
8: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் எண்ண மடல்களோடு இது இசைத்தூரல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல். அடுத்துதான் தஞ்சாவூர் லட்சுமி அவர்கள் அனுப்பிய மின்னஞ்சலை தான் பார்க்க போறோம். இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை 20 மாலை 4 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்விகள் சிறப்பா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய பிரியா வைரமணி மேடம் மற்றும் ராஜலட்சுமி மேடம் இருவருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. 5 பொன்மாலை நிகழ்ச்சியில கவிதையும் கானமுமா வந்த இடைக்கால பாடல்கள் சூப்பர். 8 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நேயர்களின் நேரலை பாடல்கள் அருமையா இருந்துச்சு. 10 ஞாபகம் வருதை நிகழ்ச்சியில நேயர்களின் வாட்ஸ்அப் பாடல்கள் அருமையா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய பிரியா வைரமணி மேடம் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: அப்படியே தஞ்சாவூர் லட்சுமியே அடுத்த மின்னஞ்சலையும் அனுப்பியிருக்கிறாங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகளை பற்றினது. காலையில 9 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சர்வதேச யோகா நாள் சிறப்பு நிகழ்ச்சியா என்றும் இளமை அப்படிங்கிற தலைப்புல கௌதமன் ஐயா அவர்களுடைய யோகாவை பற்றி பல தகவல்கள் கூறியது பயனுள்ளதா இருந்தது. நேர்காணல் செய்த இயக்குநர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே போல 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில

சூழ்நிலையாளர் ஏ சண்முகநாதர் ஐயா காடும் உயிரும் அப்படிங்கிற பொருளில் ஆற்றிய சொற்பொழிவு சிறப்பாக இருந்தது. 11 மணிக்கு யோகம் உயிரின் தாகம் அப்படிங்கிற தலைப்பில் யோகா இயற்கை மருத்துவர் சுகுமார் ஐயா அவர்களுடைய தகவல்கள் நிறைய சொன்னாங்க, பயனுள்ளதாக இருந்தது. யோகாவை பற்றி நேயர்களின் சந்தேகத்திற்கு தெளிவாக பதில் கூறினாங்க. நேர்காணல் செய்த கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் செல்லமே அப்படின்ற நாடகம் நல்ல கருத்தை சொல்லி சென்றது, சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிகளை வழங்கிய திருச்சி வானொலிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு தஞ்சாவூரிலிருந்து லட்சுமி அவர்கள் மின்னஞ்சல் வழியாக அனுப்பியிருக்காங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். நண்பர்களே, உங்களுக்கும் இப்படி நடக்குமா? ஒரு பழைய பாடலை கேட்ட உடனேயே பழைய நினைவுகள் எல்லாம் மனசுல வந்து நிற்கும் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம மூளை இசையையும் நினைவுகளையும் ஒன்னோடு ஒன்னு இணைச்சு வச்சுக்குமா, ஒரு அமைதியான நாட்குறிப்பு மாதிரி. அதனாலதான் ஒரு பாடலை கேட்டதும் அந்த காலம், அந்த மனிதர்கள், அந்த தருணங்கள் எல்லாமே நமக்கு மீண்டும் மனசுல வந்துருது. சில பாடல்கள் காதுல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலையும் தங்கிடுது.
2: இதை நீங்கள் சொன்னதுக்கு பிறகு இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியும் வர இருக்குது நம்ம பண்பலையில். இதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்களே வாட்ஸ்அப் வழியாக 938-546-1021 இந்த எண் வழியாக தொடர்ந்து மின்னஞ்சலும் அனுப்பியிருக்கிறாங்க. கொள்ளிடத்திலிருந்து காமராஜ் அவர்கள், அன்பு நிலையத்தாருக்கு முற்பகல் வணக்கம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இது மாதிரியான ஆன்மீக வாசகங்களை அப்பப்போ நேயர்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டு இருக்குது நம்மளுடைய வானொலி. அப்படின்னு சொன்னால் கூட அது மிதை மிகையாகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, நேரில் போயிருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு பக்தி பரவச நிலை கிடைச்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான நேயர்களுக்கு நெடுநாளைய ஆசையை பூர்த்தி செஞ்சிட்டீங்க, அந்த மாதிரி அமைஞ்சது இந்த ஒரு நிகழ்வு. அப்படி என்ன நிகழ்வு அப்படின்னா, நேற்றைய ஆலய உலா நிகழ்ச்சி, அதை பற்றி அனுப்பியிருக்காங்க. உலகளாம் உணர்ந்தோதற்கரிய தஞ்சை கோனேரி ராஜபுரம் அருள்மிகு நடராஜர் திருமஞ்சன விழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியினை கேட்டேன், மிகவும் சிறப்பு. நமது அன்னை வானொலியின் அன்பிற்கினிய அறிவிப்பாளர்கள் சகோதரிகள் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களும் சாந்தி சரவணகுமார் அவர்களும் போட்டி போட்டுக்கிட்டு நிகழ்த்திய நேரலை வர்ணனை இருக்க, நிகழ்ச்சியை இனி என்றென்றும் என் வாழ்வில் மறக்கவே இயலாது. இவர்களுக்கும், நிகழ்ச்சியை நன்முறையில் அமைத்து வழங்கிய ஆர்விஐயா அவர்களுக்கும், திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நேயர்கள் சார்பில் என் நன்றி கலந்த இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கொள்ளிடத்திலிருந்து காமராஜ் அவர்கள்.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில ஒரு இசைத்தொழில் பார்த்துடலாம். கடந்த 2 வாரமா மந்தமா இருந்த தென்மேற்கு பருவமழை இப்போ வேகமா முன்னேறிட்டு இருக்குங்க. நமக்கு மழை அப்படின்னாலே டீ பஜ்ஜி தான் ஞாபகம் வரும். ஆனா ஒரு நாட்டோட பொருளாதாரம் அதோட சேர்ந்துதான் நகருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்தியாவோட வருடாந்திர மழைப்பொழிவுல சுமார் 70% வரை பருவமழை மூலம் தான் கிடைக்குது. அதனாலதான் இந்திய பொருளாதாரத்துக்கு பருவமழை ரொம்ப முக்கியம்.

இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா நேயர்கள் மின்னஞ்சல் படிக்க போறோம். 22ஆம் தேதி அன்னைக்கு காலை மலர் இதே ராகம் உங்களோட நாங்க நிகழ்ச்சி கேட்டேன். பாடல்கள் சூப்பர், அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள், திருச்சி எஃப்எம் வாழ்த்துக்கள், திருச்சி எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் அவர்கள்.

0: இதுவரை இசைத்துறல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சோம். அடுத்ததா வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி வந்துட்டே இருக்கு. இணைந்தே இருங்கள் நேயர்களே எங்களோடு.
1: சில்லென்ற சாரல்,
2: கார்முகில் கூட்டங்கள்,
1: இதமான தென்றல்,
2: இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ
1: இரவு இசை இனிமை.
2: திருச்சி வானொலியில் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு
3: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் தாயிலே சிறு சிங்க
1: 80-90களில் வந்த பாடல்கள் நேரலையில்
2: பங்கேற்க
1: 240-102-1
2: 246-102-1
1: மாவட்ட இணைப்பு எண் 0-4-3-1
2: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

நேர்களே, உங்களின் நினைவிற்கு எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை உங்களுக்காக. நேர்களே, நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி AR Trichy@gmail.com. கடிதம் வழியே உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி 1.

0: நேயர்களை, நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் கேட்டு மகிழலாம். இணைந்தே இருங்கள் எங்களோடு திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நேரம் மாலை 4 மணி, கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்கூட்டமைப்பின் ஏலை இணையதளமான நெஃபிக்ஸ் .in என்பதை துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார்.

0: இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன் இந்தியாவிற்கான அமெரிக்காவின் தூதர் ஜெர்சியோ கோர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி மாநில அரசு வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோட்டை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நேரடி சேர்க்கை நடைபெறுவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். 2026-27ஆம் ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. உரிய ஆவணங்களுடன் விண்ணப்ப படிவங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை அணியாப்பூர் வீரமலைப்பாளையத்தில் இன்று முதல் 30ஆம் தேதி வரை துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறவுள்ளது. பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் இருக்கக்கூடாது என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெறவுள்ளது. லண்டனில் நடைபெறும் புரோலீக் ஹாக்கி ஆடவர் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.
1: இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கினேன்.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
0: நேரம் 4:04. ஒரே சிரிப்பு தான், ஒரே மகிழ்ச்சி தான், ஒரே சந்தோஷம் தான், ஒரே ஆனந்தம் தான். இதுக்கெல்லாம் காரணம் என்னவோ?
2: சந்தோஷம் தான்.
0: அந்த சிரிப்பு இருக்குதே.
2: அதாவது வண்ணக்கோலங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழோட விளையாட வரும் அதிபதி. அதாவது தமிழ் மொழியை பேசி பேசி மகிழலாம், தமிழ் பாடல்களை கேட்டும் சந்தோஷப்படலாம், தமிழை இசைக்கலாம், தமிழை சுவைக்கலாம். இப்ப இந்த நிகழ்ச்சியில நம்ம தமிழோட விளையாட போறோம்.
0: கூடவே சேர்ந்து இருந்தீங்கன்னா எங்க நிகழ்ச்சியை ரசிக்கலாம்.
2: நிச்சயமா.
0: இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்களை நீங்க எங்க கூட பங்கெடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1. இந்த எண் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில பேசல இல்ல நம்ம நிகழ்ச்சியிலேயே பங்கெடுத்துக்கல அப்படின்னா நீங்க அதுல தாராளமா வாங்க. வழக்கமான நேயர்கள் நீங்க 4:31 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வாங்க. உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு
2: எல் கௌதமன்
0: அதிபதி.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: தட்ஸ் ரைட்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: வந்தாச்சு வந்தாச்சு.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: நான்கு மணி 10 நிமிடம் திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு
11: வண்ண கோலங்கள்ல நிறைய தமிழ்ல சொன்னோம்னா அது ஒரு பெரிய கடல் மாதிரி தானே. அதனால எந்த ஏரியால இருந்து எடுத்தும் நம்ம வந்து கேள்விகள் கேட்கலாம். நேர்களும் வந்து பரவாயில்ல, எல்லாம் அவ்வளவு பெரிய கடல்லையும் படகை ஓட்டிட்டு போயிடுறாங்க, பதில உடனே சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். எப்படின்னா ஒரு சொல் வந்து ஒரே சொல்லா இருக்கும், ஆனா அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஆறுன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்?
10: வணக்கம் வாங்க.

0: அன்பத்தோழன் அதிபதி அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: தஞ்சாவூர்
0: போல நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கல, ரேடியோல கேட்டுதான் பதில் சொல்லணும்.
1: அப்படியா, சரிம்மா, ரேடியோலயே நீங்க கேட்டு அழகா பதில் சொல்லலாம். எப்படின்னா ஒரே ஒரு சொல் இருக்குமா, ஒரு சொல்லுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கும். இப்ப நான் சொன்னேன் ஆறுன்னு, அதுக்கு அதிபதி சொன்னாப்ல ஆறுனா எண்ணும் இருக்கு நதியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி உங்களுக்கு நான் ஒரு இப்ப சொல் சொல்ல போறேன், அதுக்கு உள்ள அர்த்தங்களை நீங்க சொல்லலாம். இல்லம்மா, ஒரு சொல்லு அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, அந்த அர்த்தங்களை நீங்க சொல்லணும். தெரியுதா?
0: ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள்.
1: ஆமா, இப்ப ஆறுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்பரும் இருக்கு ஆறுன்னு, நதியும் இருக்கு.
0: ஆமா, நான் கரெக்ட்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz, டிஆர்எம் என்மோ ஒலிபரப்பு 927 KHz. இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: 1980 अप्रैल का एक दिन,
1: बसंती। अरे बसी, ओ बसी, कहाँ है तू?

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை தற்போது வழங்கி வருகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்மபூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை பெற்றனர். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூகப் பணி, அறிவியல், பொறியியல், பொது விவகாரங்கள், வர்த்தகம், தொழில் துறைகளில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு ஆண்டுதோறும் இவ்விருதுகள் வழங்கப்படுகின்றன. மருத்துவ சாதனங்களுக்கான உலகளாவிய ஒப்பந்தக்கோரல் விலக்கு பட்டியலில் திருத்தங்கள் செய்வதற்கான கருத்துக்களை உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அடுத்த மாதம் 15 தேதிக்குள் இதற்கான இணையதளத்தில் தெரிவிக்குமாறு மத்திய ரசாயனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதோடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தில் மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற முன்னாள் படைவீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டத்தில் 12 பேருக்கு 283,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு சிலம்பம், கராத்தே, குங்ஃபு உள்ளிட்ட தற்க

காப்பு பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, நீலகிரி, திருநெல்வேலி, திருப்பூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

வானலைகளில் ஒரு வர்ணஜாலம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது ஆரவாரம்.

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு அறிவிப்பு இருக்கு. அவங்களோட குடும்ப அட்டையில இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் தற்போது வரையிலும் கைரேகை வந்து பதிவு செய்யல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் போயிட்டு உங்களோட கை விரல் ரேகையினை வந்து பதிவு செய்து

கூறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதோடு குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கை விரல் ரேகை பதிவு செய்யாமல் ஒரு வேலை நிமித்தமாக வேறு பகுதிகளில் வந்து இருந்தாங்களாலும் சரி, இல்லை வேறொரு இடத்துல வசிப்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு போய் வருகின்ற 25ஆம் தேதிக்குள்ளே இந்த கைரேகை பதிவை வந்து செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து

உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அதுக்கு சம்பந்தமான கைரேகை பதிவு பண்ணுவதற்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயும் பண்ணலாம் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தி தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: சிறப்பு நிகழ்ச்சி.
1: இயக்குநர் ஸ்ரீமுத்துமாரி, அன்பான வணக்கங்கள். 2 ஆண்டு காலம் தென்றல் பத்திரிகையில் நான் பணியாற்றினேன். எல்லோரும் கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்கள். நான் 2 ஆண்டுகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களிடத்திலே அவருடைய வீட்டிலேயே வாழ்ந்து என்கின்ற பெருமையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவும் நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
0: தமிழறிஞர் தமிழருவி மணியன் அவர்கள்,
2: கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால் அந்த கவிஞனுடைய மகத்துவத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கியிருக்கிறார். இந்த 5000 திரை இசை பாடல்களில் எவ்வளவு நீங்கள் கழித்து பார்த்தாலும் ஒரு 500 பாடல்களுக்கு மேல் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த கவிதைகளாகவே காட்சி தரும் என்பதில் எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லை.
0: கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள்,
3: அவரது வார்த்தைகளிலேயே அவரது மனப்போக்கை சொல்வதானால், அவர் அவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை. அதுதான் கண்ணதாசன்.
0: கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை குறித்து அவரின் குருதி உறவுகளும் கலை உறவுகளும் பகிரும் கண்ணதாசன் எனும் கருத்துச் சுரங்கம்.

0: நேர்களை உங்களை நினைவிற்கு இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம் இருக்குதுங்க. இது நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து. திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இப்பொழுது கேட்கலாம் ஆரவாரத்தில்
1: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள்.
2: உடலை மனசையும் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு 6 முக்கியமான யோகால ஒரு சுத்திகரிப்பு முறைகள் இருக்கு. சட் கிரியாஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து நேத்தி அப்படிம்பாங்க. நேத்திங்கிறது என்ன பண்ணா, மூக்கை கிளீன் பண்றது. இதுக்கு வந்து ஜல நேத்தி பாட்டுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, மூக்கை வந்து சுத்தப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சூத்திர நீத்தின்னு ஒண்ணு இருக்கு. சூத்திர நீத்தினா நம்ம ரப்பர் கேத்தட்டர்னு இருக்கும், அது வந்து மூக்கு வழியா விட்டு உள்நாக்கு வழியா அந்த நாக்கு வழியா வெளியில வரும். அது வந்து எதுக்குன்னா, அந்த மூக்குல ஏதாவது சளி ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்றதுக்காண்டி பயன்படுத்துறது. அதுக்கடுத்து தோத்திங்கிறது என்னன்னா, உணவு குடலையும் வயிற்றையும் சுத்தப்படுத்துறது. இது என்னன்னா, நம்ம சொல்லுவாங்கல்ல, எல்லா வியாதிக்கும் மெயின் காரணம் வந்து வயிறு. வயிறு சுத்தமா இருந்தாவே போதும், உடம்புல இருக்க பல வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப தோத்திங்கிறது உணவு குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நாளிங்கிறது என்னன்னா, வயிற்று இருக்கிற சதைகள், அந்த சதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யவும் ஒரு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு சில மூவ்மெண்ட் வந்து அதுல வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து பஸ்திங்கிறது என்னன்னா, பெருங்குடலை சுத்தம் செய்யறது. பெருங்குடலை சுத்தம் செய்யறதுனா அப்படின்னா, அந்த இனிமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுல வந்து அந்த பஸ்திங்கிறது வந்து இதுல சொல்லுவாங்க. அடுத்து கபாலபாதி என்னன்னா, மூளை ஒளிர செய்யும் சுவாச சுத்திகரிப்பு முறை. இது வந்து என்னன்னா, இந்த பயிற்சியில வந்து கொஞ்சம் வேகமா பண்ணுவாங்க, ஆக்டிவ் எக்ஸலேஷன் சொல்லுவாங்க. இப்ப உடனே லைட்டா நான் அதை செஞ்சு காமிக்கிறேன், அந்த மாதிரி செய்வாங்க. இது எப்படின்னா, ஆக்டிவ் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணணும், அதாவது போர்ஸ்ஃபுல்லா மூச்சு காத்து வெளியே மட்டும்தான் உள்ளணும். உள்ள இழுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க கூடாது. இது எதுக்குன்னா, மெயினா வந்து நுரையீரலோட திறனை வந்து அதிகரிக்கும், மன தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா திராதகம். திராதகங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த தீபத்தை பாக்குறது, ஏதாவது ஒரு புள்ளிய போக்கஸ் பண்ணி பாக்குறது. திராதகம் வந்து அந்தரங்க திராதகம் அப்படிம்பாங்க. அதே ஒளிய கண்ணை முடிக்கிட்டு நம்ம புருவ மத்தியில பாக்குறது, இல்லாட்டி நம்ம ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு சில வழிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்து மூலமா நம்ம வந்து பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். அதாவது நம்மளோட கவனங்களை வந்து வெளியில ஃபர்ஸ்ட் ஒருநிலைப்படுத்துறதுக்கும், அதே இது கொஞ்ச நேரம் சென்று உள்பக்கமா நம்மளோட கவனத்தை செலுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சட் கிரியாஸ் எப்படிமாங்க. சட் கிரியாஸ் எப்படின்னா, யோகாவை பொறுத்தளவு நம்ம எந்த ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சட் கிரியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆசனாசோ பிரணயமாவோ பிரத்யாகாரோ தாரண தியானம் சமாதிவு ஸ்டேஜ் அடையிறதுக்கு இது ஒரு முதல் நிலைன்னு சொல்லுவோம். இப்போ யோகாவை பொறுத்தளவு 7 டாக்டர்ஸ் சொல்லி மெயினா நம்ம வந்து அவங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த 7 டாக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சன்லைட் மெயினான முதல் டாக்டர், சூரிய ஒளி, அடுத்து வாட்டர் அதாவது தண்ணி, மூணாவது வந்து உணவு. உணவு வந்து சாத்விக் ஃபுட்னு சொல்லுவாங்க, சுத்தமான இயற்கை உணவு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் வந்து அந்த மனநிலை சொல்லுவாங்களா, அது பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கணும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், அப்புறம் ரிலாக்ஸேஷன் முக்கியம், அதோட சேர்த்து உடற்பயிற்சி முக்கியமான. இந்த 7 டாக்டர் மூலமாவே நம்மளோட பல வியாதிகள் வந்து சரி பண்ண முடியும். இப்ப சூரிய ஒளி மூலமா நம்ம எப்படி வியாதிகளை சரி பண்ணலாம்னா, சூரிய ஒளி மூலமா நமக்கு என்ன கிடைக்கணும், வைட்டமின் டி சத்து கிடைக்குது. நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத டஸ்ட்கள் கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதனால பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில கொஞ்ச நேரம்

0: ஒரு 6 மணி 7 மணி போல சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் காமிக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கும், தோல் சம்பந்தமான வியாதிகளை சரி பண்றதுக்கும், அதுவும் இல்லாம அவங்களுக்கு வைட்டமின் டி சக்தி கிடைக்கிறதுக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருப்பாங்க, அப்ப அது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நோய்கள் பல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய ஒளி வந்து பல வியாதிகளை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்து ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் ஏர்னா காற்று. பிறந்த உடனே முதல் நம்ம உயிரா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சது எது, அந்த மூச்சு காத்து தான். அப்ப அந்த மூச்சு காத்து வந்து நல்ல சுத்தமான காத்தா இருக்கணும். ஏன்னா நம்ம முக்கியமான சுவாசம் இழுக்கிற காத்து வந்து சுத்தமான காத்தா இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகளை சரி பண்றதுக்கு இதுல வந்து உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை இழுக்கிறோம், அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூச்சு காத்த இழுக்கிறப்போ ஒழுங்கா இழுக்கிறது கிடையாது. நார்மலா அந்த மூச்சு காத்த எப்படி இழுக்கணும்னா, மூச்சு இழுக்கிறப்போ நம்மளோட வயிறு வந்து வெளியில வரணும், மூச்சு வெளியில வர்றப்போ நம்மளோட வயிறு உள்ள போகணும். இது நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர்னா மூச்சு காத்த இழுக்கிறங்க பேர்ல வயிறையும் உள்ள இழுத்துட்டு மூச்சையும் உள்ள இழுப்போம். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாது, காத்து வந்து உள்ள போகவே போகாது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம ஆக்டிவ் ஆகணும்னா நல்லா ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சாவே போதும், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமே ஆகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. நல ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள்.

இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரசினர் தொழில் பயிற்சி நிலையம் திருவெரும்பூரில் இருக்கிற அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் 2026 ஆண்டுக்கான மாணவர்களோட நேரடி சேர்க்கை, அதாவது ஸ்பாட் அட்மிஷன் வருகின்ற 30ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நேரடி சேர்க்கைக்கு போகும் 8வது 10வது தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், அப்புறம் கைபேசி எண், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு, இதையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 1 ஆண்டு பிரிவிற்கு 235 ரூபாயும், 2 ஆண்டு பிரிவிற்கு 245 ரூபாயும் சேர்க்கை கட்டணமாக செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் பயிற்சியாளர்களுக்கு விலையில்லா சைக்கிள், விலையில்லா சீருடை, தையற்கூலி, வரைபட கருவிகள், விலையில்லா பாட புத்தகங்கள், விலையில்லா காலணி, விலையில்லா பேருந்து பயண அட்டை இதெல்லாம் வழங்க இருக்காங்க. அதோடு அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகையாக 750 ரூபாய் வந்து வழங்க இருக்காங்க. பயிற்சி முடித்த பின்னர் வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பையும் பெற்றுத்தரப்படுமா, தனியார் நிறுவனங்களில் ஓஜிடி பயிற்சியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தேவையான தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9042 411 3 48. அலைபேசி எண் மீண்டும் 9042 411 3 48. இந்த தகவலை நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.

0: இனி 6:30க்கான மாநில செய்திகள். செய்திகளுக்கு பிறகு ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எல்லார வாரம் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர்,

0: தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும் அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதையடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக் கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழி கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பழங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார்.

0: முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஒரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஒரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் துரை ரமேஷ், வாசிப்பவர் சுதா குமரன்.
1: சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று பதிலுரை. உரையின் மீது பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த திருத்தங்களும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது உள்ளிட்டவை இன்றைய சட்டப்பேரவை நடவடிக்கையில் முக்கிய அம்சங்களாகும். பதிலுரையாற்றிய முதலமைச்சர் திரு விஜய், மாநில அரசின் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசுடன் இணக்கமாக தமது தலைமையிலான அரசு செயல்படும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். கட்சி தொடங்கிய 2.5 ஆண்டுகளில் 35% வாக்குகளை பெற்றிருப்பதாகவும், 1,72,00,000 வாக்குகளை பெற்று தனிப்பெரும்பான்மை கொண்ட கட்சியாக தாவைக்கா விளங்குவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு தாவைக்கா உறுப்பினர்கள் மேஜைகளை தட்டி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். சுமார் 1 மணி நேரம் அவர் அளித்த பதிலுரையின்போது ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டுவிட்டது என்று நாளிதழ் ஒன்றில் தமது அரசை பாராட்டியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடக்கம்தான் எனினும் தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தர வேண்டும் என மக்களை கேட்டுக் கொண்டார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதையும், 200 அலகுகள் மின்சாரம் இலவசமாக தரப்பட்டிருப்பதையும், போதைப் பொருட்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதையும், 717 மதுக்கடைகள் மூடப்பட்டு டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு வேறு இடங்களில் பணிகள் வழங்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் அம்மா உணவகங்கள் புத்துயிர் பெற்றிருப்பதையும், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதையும், 2,047 கோடி ரூபாய் அளவிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும், ஜல்ஜீவன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டிருப்பதையும், வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கென்று அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்கு இந்த நடவடிக்கை பெரும் உதவியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத கல் குவாரிகள் மூடப்பட்டிருப்பதையும் தெரிவித்த அவர், அனைத்து துறை அலுவலகங்களிலும் லஞ்ச லாவண்யங்களுக்கு இனிவரும் நாட்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதையும் குறிப்பிட்டார். மின்வெட்டு குறித்து பேசிய

மத்திய முதலமைச்சர் முந்தைய ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாகவே மின்வெட்டு ஏற்பட்டதாகவும் அதனை சரி செய்வதற்கு 24 மணி நேரமும் செயல்படும் உயர்மட்ட கண்காணிப்பு குழுவை தமது அரசு ஏற்படுத்தியதாகவும் கூறினார். இதன் மூலம் 150 வாகனங்கள் மூலமாக தீவிர மின்தடை நீக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போது மின்தடையை நீக்குவதற்கான 77 வாகனங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன என்றும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக தமக்கு வாக்களித்த பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக மக்களின் அன்பும் அரவணைப்பும் தான் தனது வெற்றிக்கு காரணம் என்று அவர் கூறினார். 1999 ஆண்டு தாம் ரசிகர் மன்றம் ஏற்படுத்தி அதன் மூலம் மக்கள் பணியாற்றி வருவதாகவும் 2021 ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலின்போது தமது மன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டு பல இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் அவர் கூறினார். 2024 ஆண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். விக்கிரவாணியில் நடைபெற்ற தாவைக்க மாநாட்டில் 2 பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்களாக அறிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டுள்ள தாவைக்கா அவரது கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்கவில்லை என்றும் பெண் உரிமை, சம உரிமை போன்றவற்றையும் காமராஜரின் மதச்சார்பின்மை போன்றவற்றையும் ஏற்றுக்கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற லட்சியத்தோடு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக பெருமையுடன் குறிப்பிட்டார். எனினும் கடந்த 2.5 ஆண்டுகளாக ஜனநாயக அரசியலை நோக்கிய பயணத்தின்போது தாம் அதிக வேதனையையும் வலியையும் அடைந்ததாக அவர் கூறினார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தம்மை குற்றம் சாட்டியது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தமது கட்சி சாதி மத பேதமின்றி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு நச்சு கலாச்சாரத்தை மாற்றியமைத்ததாக அவர் கூறினார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு தாம் முக்கியத்துவம் அளித்ததாகவும் அதற்காக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்வி பயில வகை செய்ய வேண்டும் என்று தாம் நித்தி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே மாநில அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடர வேண்டும் என்றும் புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை என்றும் கல்விக்கென்று 3,284 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் தாம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக திரு விஜய் கூறினார். அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சினை, கல்வி, பொருளாதாரம் மற்றும் போக்குவரத்து விவகாரங்களில் தமது அரசு நட்புறவுடன் செயல்படும் என்றும் சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் பராமரிக்கப்படும் என்றும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் அதற்காகவே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதற்கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசை எதிர்க்கட்சிகள் அவதூறு செய்து வருவதாகவும் ஆனால் கடந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு என நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படவில்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறினார். போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முந்தைய அரசு டாஸ்மாக் வருவாயை முறைகேடாக கட்சி நிதிக்கு பயன்படுத்தியதாக முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது, கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு தரப்படும் என்றார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தாவைக்க உறுப்பினர்களும் குரல் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு அவகாசம் தருவதாகவும் விவாதத்திற்கு இடையே குறுக்கிட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் எழுந்து நேற்றைய கூட்டத்தின்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார் என்றும் அப்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் யாரும் குறுக்கிடவில்லை என்றும் தெரிவித்தனா்.
பின்னர் சட்டப்பேரவைத் தலைவர் நேற்றைய பிரச்சினை நேற்றோடு முடிந்துவிட்ட நிலையில் இன்று முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் வாய்ப்பு தரப்படும் என்றும் அதுவரை அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டார். பின்னர் வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கடந்த திமுக ஆட்சியில் மது விற்பனை தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் தேவை என்றும் அதற்குரிய விளக்கம் அப்போது அளிக்கப்படும் என்றும் கூறினார்.

முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தங்களது ஆட்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சுயேட்சையான சிந்தனையின் அடிப்படையில்தான் ஆதரிக்கிறார்கள் என்றும் அதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமது கட்சி சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் தமது அமைச்சரவையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 8 அமைச்சர்களும் 4 பெண் அமைச்சர்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறினார். இதன் காரணமாக அண்ணல் அம்பேத்கரின் 100-ஆண்டுகால கனவு நிறைவேறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கு தருவோம் என்று தாங்கள்

0: இருந்தாலும் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கு தருவோம் என்று தாங்கள் அறிவித்ததை நிறைவேற்றி காட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சியினர் தெரிவித்தால் அதனை ஏற்க தாங்கள் தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் கூறினார். முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னசாமி, வி எஸ் காளிமுத்து ஆகியோரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மவுனாஞ்சலி செலுத்தினர். முடிவில் அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் கொண்டுவந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை ரமேஷ், வாசித்தவர் சுதாகுமாரன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
1: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பூர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பாதுகாப்பு மற்றும் ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட அலுவலர் அண்ணாதுரை தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நார்னவரே முன்னிலையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது.
2: திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரின் தொடர் கோரிக்கை காரணமாக June 1 முதல் October 31 வரை 5 மாதங்களுக்கு பருத்தி மீதான அனைத்து சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக வரி விலக்கு வாயிலாக ஜவுளித்துறைக்கு போதுமான பருத்தி கிடைக்கும். அதுபோல் ஜவுளி ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களின் செலவினங்கள் குறையும். நுகர்வோருக்கும் இதன் பலன் கிடைக்கும். நாட்டின் விவசாயிகளின் விருப்பத்தை மனதில் வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது ஜவுளித்துறையில் ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர ஜவுளித்துறையினருக்கு சந்தையில் போதுமான பருத்தி கிடைப்பதை உறுதி செய்யும். பருத்தி இறக்குமதி மீது இதுவரை 11% வரி விதிக்கப்பட்டு வந்தது. இதனால் உள்நாட்டில் விலை உயர்வதாகவும் தேவைக்கேற்ப பருத்தி கிடைப்பதில் தடங்கள் ஏற்படுவதாகவும் ஜவுளித்துறையினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பருத்தி பஞ்சு இறக்குமதிக்கான வரி விலக்கால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு பஞ்சு தடையின்றி கிடைக்கும் என தொழில்துறையினர் இதனை வரவேற்றுள்ளனர். PAP பாசன திட்டத்தின் கீழ் திருமூர்த்தி அணையின் மூலம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் 377,000 ஏக்கர் நிலங்கள் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. திருமூர்த்தி அணையிலிருந்து பாலார் படுகை 1 மண்டல பாசனத்திற்கு உட்பட்ட 94,521 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் January 24 முதல் வரும் June 8 வரை 135 நாட்களுக்கு உரிய இடைவெளியில் 5 சுற்றுகளாக மொத்தம் 10,250 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அரசாணை வழங்கியதை அடுத்து திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் 1 மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக வரும் July 15 வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் 1 மண்டல பாசன நீட்டிப்பால் பயன்பெறும்.
1: இந்திய சைக்கிளிங் சம்மேளனம், கேலோ இந்தியா, இந்திய விளையாட்டு ஆணையம்,

0: தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய அஸ்மிதா சைக்கிளிங் லீக் போட்டி திருப்பூரில் சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் மற்றும் இளம் வீராங்கனைகளின் சைக்கிளிங் திறமைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 100 நகரங்களில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் 16 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 10 கிலோமீட்டர், 18 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 15 கிலோமீட்டர் மற்றும் 19 வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவில் 20 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் ஏராளமான வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்க தலைவர் தங்கராஜ் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தினர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருந்ததுடன் பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நிகழ்வை உற்சாகமாக கொண்டாடினர். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உடுமலைப்பேட்டையில் சிறப்பு யோகா விழா நடைபெற்றது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இதில் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினர். யோகா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இளைஞர்கள் போதை பழக்கங்களிலிருந்து விலகி ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க உதவுவதாக நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டில் இருந்ததைவிட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின்போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24 தேதி வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர்

0: திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும் மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திரதேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசால் செயல்படுவதிலிருந்து சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் வந்து கவலைக்குரியதாக இருக்கிறது. இதனால் அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம வந்து ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ணணும். குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் பரவச்சுக்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு மகப்பீடுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும் விளையாட்டுத் துறை சார்பில் பெண் குழந்தைகளுடைய தைரியத்தையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கப்படுவதாக இதுபோன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை அவர்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமர்களும் எடுத்துக்கொண்டோம்.
0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.
2: என் பேர் சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்டனா வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும் இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030 இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டனியோ

0: குட்ரஸ் கேட்டுக் கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15 to 29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளிமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இணைகிற்கலாம் உழவர் உலகம். இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து குறித்த நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மித்ரா. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. நிகழ்ச்சி இதோ.
2: வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேளாண் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. இன்றைக்கு நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஏறக்குறைய ஒரு 68% பேர் கிராமங்களில் வசிக்கிறாங்க. அந்த கிராம சமுதாயத்தில் ஏறக்குறைய பாதிக்கு பாதி ஒரு 48% பெண்களாக தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் கிராமிய பெண்கள் காலையில் எழுந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் வீட்டுக்கும் வேலைகள் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும். விவசாயம் சார்ந்த வேலைகளுக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய விவசாய வேலைகளையும் பார்த்துக்கிறாங்க. அந்த வகையில் கிராமப்புற பெண்கள் சத்தான உணவை எடுத்துக்கிறாங்களா, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, இது மாதிரி பல விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் தன்னம்பிக்கை பேச்சாளர், மாடித்தோட்டம் அமைத்து இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருப்பவர், மகளிர் சங்கத்துடைய நிர்வாகி, இல்லத்தரசி, இப்படி பல முகங்களை கொண்ட திருவரும்பூர் திருமதி சாந்தி ரவீந்திரன் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருக்கிறோம். மேடம் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்.
2: மேடம், பெண்கள் அப்படிங்கும் போது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி ஆண்களுக்கு இணையாக இல்லை இன்னும் ஒரு படி மேலாக பங்களித்துக் கொண்டிருப்பவர்கள். இப்போது இருக்கக்கூடிய சூழலில் கிராமப்புற பெண்கள் சந்திக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் என்னென்னு சொல்லலாம்?
3: ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தினுடைய ஆரோக்கியம் என்பது பெண்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து அமைகிறது. அப்படி பார்க்கும்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, இந்த மாதிரி விவசாயம் அது சார்ந்த தொழில்கள், குழந்தைகள், குடும்பம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இந்த மாதிரி அவங்க இருக்கிறதுல தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து கவனித்துக் கொள்வதற்கு கொஞ்சம் வந்து மறந்து போயிடுறாங்க. இது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து குறைபாடாக பிற்காலத்தில் வந்து வந்து நிற்குது. ஸோ இதை வந்து அவங்க வந்து கரெக்டான நேரத்தில் வந்து அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா எதிர்வரக்கூடிய அவங்க பிரச்சனைகள்லாம் வந்து அழகாக வந்து அவங்கள சமாளிக்கலாம்.
2: சரி, என்ன மாதிரியான உடல் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க?
3: பொதுவாகவே சார், பெண்கள் வந்து

0: திருமணத்துக்கு அப்புறம் குறிப்பாக மகப்பேருக்கு அப்புறம் வந்து பெண்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பேணுவது கிடையாது.
1: அதுக்கு
0: ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பல வேலைப்பழுகள், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ப்பு, மற்ற நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. இதனால் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க தவறி விடுகிறார்கள். இதனால் வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதிகரிச்சிருமா இருக்கிறது இரத்த சோகை, அனிமையான சொல்கிறோம் இல்லைங்களா, இரத்த சோகை, எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இடுப்பு வலி, இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அவங்கள வந்து பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, அண்மை காலமாக வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற பெண்கள்டையும் வந்து பெருகி வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தைராய்டு, இரத்த சோகை, அது மட்டும் நீரழிவு நோய், மன அழுத்தம், இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து பெண்களை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க வந்து சரியான உணவு விகிதம் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து கொஞ்சம் அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும்.
1: நிச்சயமாக இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நேரடியாக ஒரு உடல்நிலை பாதிப்பு, உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிற ஒரு நேரடி பாதிப்பு இருக்குது. மறைமுக பாதிப்புனா என்னென்ன மாதிரியான மறைமுகமாக இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு மறைமுக பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க?
0: மறைமுக பாதிப்பு அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது, ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம தமிழில் வந்து ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்கும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குடும்பத்தினுடைய இல்லத்தரசி ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பம், அதை சார்ந்து இந்த சமுதாயம், அது ஆரோக்கியமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை கண்டறிந்து அவங்க ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் தான் போய் டாக்டரை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு கூட அவங்க தள்ளப்படுறாங்க. இந்த நிலையை வந்து அவங்க வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நாளுமே வந்து தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அது கவனம் செலுத்துறது மட்டும் பத்தாது, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை அவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். அது பண்ணினா மட்டும்தான் அவங்களாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய உடல்நிலையை வந்து பேணி பாதுகாக்க முடியும்.
1: இன்னொரு மறைமுக பாதிப்பு அப்படிங்கும்போது நிச்சயமாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கிராமத்தில் விவசாய வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு முடியாமல் போய் ஒரு நாலஞ்சு நாள் வேலைக்கு போகலன்னா பொருளாதார பாதிப்பும் ஏற்படும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக சார், ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் கிராமப்புற பெண்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கும் போகணும், குடும்ப சூழ்நிலையும் கவனிச்சுக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றம் சார்ந்த சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். இது வந்து பொருளாதார அடிப்படையில் அவங்க வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போதும் பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதுலேயே அவங்க வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு நடவட்டம் புலவன்காடு மாரியப்பன்.
1: ஐயா சொல்லுங்க.
2: ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் 5 மணிக்கே எழுந்திருச்சு, அதாவது கறவை மாடுகள் பால் கறந்துட்டு பிறகு பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்பிச்சுட்டு வயல் வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப காலப்போக்குல பாத்தீங்கன்னா வயல் வேலைக்கு வர முடியல, ஏன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு அவங்களை சமைச்சு கொடுத்துட்டுதான் நேரம் சரியா இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து உணவு பழக்கங்கள் நிறைய மாறி போச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டா போயிருச்சு. அதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல் கலந்த உணவு இருக்கிறதுனால பெண்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு அந்த வந்து அந்த சத்தான உணவு கிடைக்காததுனால அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. இந்த சூழல்ல இனிமே வருங்காலங்கள்ல அவங்க தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கறத மேடம் சொன்னா நல்லா இருக்கும்.
1: கேட்கலாம், சிறப்பு கேட்கலாம்
0: சார். வணக்கம் சார், நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளவோ வேலைகளை வந்து செய்து காமிச்சிட்டு போனாங்க நமக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பெண்களால் அதெல்லாம் பண்ண முடியாததுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் எவ்வளோ காரணம் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து என்ன ஒரு தகவல் சொல்கிறேன்னா, ஆரோக்கியமான சத்தான உணவுகளை வந்து சாப்பிடணும் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் சொன்னது தான், அதாவது சிறுதானிய உணவுகள் வந்து ரொம்பவே வந்து இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, வரகு, இது போன்ற நிறைய சிறுதானிகள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்து பெருசாக செய்யறதுக்கு டைமோ எதுவும் ஆகாது, கஞ்சி வச்சு கூட காலையில் சாப்பிட்டுட்டு போகலாம், அந்த அளவுக்கு கூட வந்து நமக்கு வந்து டைம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உணவுகளில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய தானியங்கள், இவையெல்லாம் சாப்பிடும்போது இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாலாம் பார்த்திங்கன்னா கம்பு இதெல்லாம் வந்து முளைக்கட்டி எனக்கு வந்து சின்ன வயசுலேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமான உணர்வுகள் அப்போது தெரியல, ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து அதை தான் நம்ம வந்து

0: ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கும் ஊட்டச்சத்துக்கும் ரொம்பவே வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சார்.
1: நிச்சயமாக ஒரு குடும்பத்துடைய ஆரோக்கியம் அந்த வீட்டுடைய அஞ்சறை பெட்டியிலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கும் இந்த சிறுதானியங்களை பற்றி ஒரு ஆரோக்கிய உணவு பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வரணும். அந்த கொண்டு வர வேண்டிய பங்கு அந்த தாய்மார்களுக்கு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
2: செந்தில்குமார் சார், நான் திருவெரம்பூர் அருகாமையிலிருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க.
2: மேடம் வந்து ரவீந்திரன் மேடம் வந்து ரொம்ப சிறப்பா வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவருடைய அன்றாட வாழ்வியலோடு தொடர்ந்து அவங்க வந்து சரியான போஷாக்கு நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்காததுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அவங்கள்ட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா சார்?
1: கேட்கலாம், கேட்கலாம், சொல்லுங்க.
2: எஸ் மேடம்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: எஸ் மேடம். மேடம், இப்ப கிராமப்புறங்கள்ல வந்து போதிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு நாலேஜ் இல்ல, என்ன மாதிரியான போஷாக்குகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல. இப்படி எளிமையான முறையில அவர்கள் என்னென்ன மாதிரியான அடிப்படை உணவுகள் எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டு ஒரு நியூட்ரிஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம்.
1: நிச்சயமாக கிராமப்புற மகளிருக்காக நம்முடைய சுகாதாரத்துறையும் சரி, நம்முடைய விவசாயம் சார்ந்து சிறுதானியங்களுடைய எப்படி தயாரிக்கணும், உணவு தயாரிக்கணுங்கிற விஷயங்களை உணவுத்துறை, அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்களும் மகளிருக்கான பயிற்சி நிறையவே கொடுக்குறாங்க. இலவச பயிற்சி மாதந்தோறும் நடக்குது. விருப்பம் இருக்கிறவங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளில் கலந்துக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள், ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் கிடைக்கும். எப்படி செய்யணுங்கிறத செய்து காட்டக்கூடிய விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க. இப்போ அவங்க நேயர் கேட்ட மாதிரி என்னென்ன மாதிரி உணவுகளை காலை அல்லது மதியம் அல்லது இரவு உணவாக என்னென்ன மாதிரி உணவுகளை, சத்தான உணவுகளை எடுத்துக்கலாம்
0: சார்? நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். அதாவது சிறுதானிய வகைகள் வந்து ரொம்பவே வந்து பெண்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஊட்டச்சத்து உணவாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, காய்கறிகள் சார். இப்போ இருக்கிற அந்த வந்து அவரசர உலகத்தில் பெண்கள் வந்து இந்த டாப்பிக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓட்டத்திற்குள் ஊட்டச்சத்து அப்படிங்கிற ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்மளை ஊட்டச்சத்தை மறந்துடுறோம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய வந்துருச்சு, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு. பட் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்களாங்கிறது அவ்வளோக்கு நான் கிடையாது. இருந்தாலுமே அவங்களுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து அவங்க எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நகர்ப்புறங்களில் தான் இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோமே தவிர, கிராமப்புற மக்கள் வந்து இதை வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை இன்னும் வரைக்குமே வந்து கடைபிடித்துட்டு தான் இருக்கும். கிராமத்தில இருந்து தானே நகரங்களுக்கு இன்னைக்கும் நம்ம வந்து இந்த சிறுதானிய உணவுகளை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி அந்த மாதிரி உணவுகள், அது மட்டும் இல்லாமல் இந்த முளைக்கட்டிய தானியங்கள், இதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து போதிய அளவு வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு சார் சொன்ன மாதிரி அதற்கான நிறைய அமைப்புகள், நிறைய அரசாங்கம் தந்த துறைகளில் நிறைய அவேர்னஸ் நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அவங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு, அவங்களுடைய ஹெல்த்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார்.
1: நிச்சயமாக குழந்தைகளுக்கு, அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சிறுதானிய உணவுகள், காய்கறிகள் கொடுக்கலாம். ஏன்னா எல்லா குழந்தைகளுமே காய்கறி சாப்பிடணும்னா ஒரு அடம் பிடிப்பாங்க. அப்போ இந்த அதுவும் இப்போல்லாம் பள்ளி துவங்கி இருக்கக்கூடிய நேரம், எல்லா பெண்களுக்கும் ஒரு பிரச்சனை. இந்த குழந்தைக்கு என்ன உணவு கொடுத்து விடுறது, மதிய உணவுக்கு என்ன கொடுத்து விடுறது, உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து உணவுகளை கொடுக்கலாம்?
0: சாதாரணமாக சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தயிர் சாதம் மட்டும் அதை நம்ம கிளறி நம்ம குழந்தைங்களுக்கு டப்பால் போட்டுக்கணும், அதை பார்க்கறதுக்கு ஒரு தயிர் சாதமாக மட்டும்தான் தெரியும். ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ போமோகிரானைட், பம்கின், இந்த மாதிரி சில நிறைய காய்கறிகள் பழங்களை வந்து கலர்ஃபுல்லாக அதில் வந்து அதோடு சேர்த்து நம்ம கொடுக்கும்போது இன்னும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவை கூடுதலாகவும் இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது சாதாரண ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் சொன்னது. பட் இதை தாண்டி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே ரோலிங், அதாவது டொமேட்டோ பொட்டேட்டோலாம் மிக்ஸ் பண்ணி அதோட ரோல் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி உணவுகளை வந்து கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அது ஒரு அட்ராக்ஷனாக சாப்பிடுவதுக்கு வசதியாக இருக்கும்.
1: அதாவது வடிவத்தை மாற்றி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, கண்டிப்பாக வடிவத்தோடு சேர்த்து இதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது நிச்சயமாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: சொல்லுங்க, இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்க
3: சார். நீங்கள் பேசுறது கேட்கல சார்.
1: அம்மா, நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க? உங்கள் வாய்ஸ் கேட்குதே. ஹலோ.
3: ஹலோ சார், நான் திருவனைக்காவிலேருந்து தமிழ்செல்வி கல்யாண சுந்தரம் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா, இப்படி தான் இருக்கீங்க, சொல்லுங்கள். சார் கேக்குதுமா, நீங்க பேசுறது கேக்குது, நீங்க உங்க கேள்வி கேக்கலாம்.
3: கேக்குது, நீங்க பேசுறது எனக்கு சரியா கேக்கல. மேடம் வந்து எல்லாம் உணவுகள் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, குழந்தைகள் பெரியவங்க.

0: என்னோட கேள்வி என்னன்னா, அபவ் 50-55 மெனோபாஸ் பீரியட்ல ரொம்ப வீக் ஆயிடுது உடம்பு, அந்த அந்த டைம்ல எப்படி கவனிச்சுக்கணும்? முழங்கால் வலி அந்த நேரத்துலதான் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது லேடிஸ்க்கு எல்லாம்.
1: சரி,
0: அப்ப எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லதுன்னு மேடம் சொல்லணும்.
2: கண்டிப்பா மேடம். அதாவது பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறோம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஆனால் வந்து நம்ம இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க இந்த கேள்வியை. பொதுவாகவே வந்து ரத்த சோகை, முழங்கால் வலி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மெயினாக வந்து முருங்கைக்கீரை, நம்ம வீடு கா எங்கனாலும் வளரக்கூடிய ஒரு அருமையான அற்புத ஒரு மருந்து, அருமருந்து அப்படின்னா முருங்கைக்கீரை. அதோட பூ இலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெடிசன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸு, உலர் திராட்சை, அத்தி கீரை வகைகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி கீரை வகைகள் தான். இதையே வந்து நம்ம அன்றாடம் வந்து நம்ம வந்து அன்றாடம் எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் வாரத்தில் வந்து ஒரு 2-3 நாளாவது நம்மளுடைய உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய முடக்கத்தான் கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலி ஓரங்களை படர்ந்து கிடக்கக்கூடிய, யாரும் அதாவது கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு செடி, அதை அதெல்லாம் வந்து நம்ம பறித்து அதன் மூலமாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி எல்லாம் வராது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சது தான், நாம தான் அதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இது இல்லாமல் இது கூட சேர்ந்து நிறைய வந்து நம்மளுடைய உடற்பயிற்சிகள், இப்போ முழங்கால் வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டோன்னா பிற்காலத்தில் வந்து இது கொஞ்சம் நம்ம வராமல் இருக்கிறதுங்கிறத விட கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்.
1: நிச்சயமாக. இப்ப நம்ம நிகழ்ச்சி இன்னொரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கம்மா.
3: நான் மாத்திரு காவிரி இக்பால் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க
3: அம்மா. வணக்கம்மா.
2: வணக்கம்மா. வணக்கம்.
3: நான் கிராமத்துல இருக்கேன்.
2: சொல்லுங்க.
3: வந்து எல்லாமே இயற்கையான உணவு கிடைக்குது, மாங்காயில இருந்து நெல்லிக்காய், நாத்தங்காய் எல்லாம் நல்லா கிடைக்குது.
1: சரி,
3: இந்த முட்டை மட்டும் எப்படி சாப்பிடணுமா? சில குழந்தைங்களுக்கு எத்தனை கொடுக்கலாம்? நான் எனக்கு 69 வயசாச்சு, நான் எத்தனை முட்டை சாப்பிடலாம் டெய்லி? அதை சொல்லுங்க. உடம்பு வந்து
1: உணவு சார்ந்து இப்ப இவங்க வயதானவங்களா இருக்காங்க, வயதானவங்க என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் தினசரி வேலைகளை செய்வதற்கு உதவியாக இருக்கும்?
2: அம்மா வணக்கம். உங்களுடைய இந்த வயசுலயும் வந்து உங்களுக்கு இந்த ஆர்வக்கோளாறுல நீங்க அழகான இந்த ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. முதல்ல வந்து இந்த வயதுல வந்து வயதாயிருச்சு அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து நம்ம வந்து எடுத்துடணும் நம்மளுடைய மைண்ட்ல இருந்து, சரிங்களா? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்பர் தான், வயதுங்கிறது நம்பர் தான். ஆனால் நம்மளுடைய மன எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டிருந்தீங்க முட்டை எத்தனை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து 2 முட்டை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்குமே தாராளமாக வந்து 2 முட்டைகள் வந்து நம்ம வந்து டெய்லியும் கொடுக்கலாம். பொதுவாக என்னென்னா அந்த மாதிரி நம்ம வந்து பாயிலிங் எக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும். இன்னொன்று, குழந்தைங்க வந்து அதையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைஸில் கட் பண்ணி அதில் கொஞ்சம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அது பண்ணும்போது இன்னும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, சரிங்களா? அதனால் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீரை, வாரத்தில் ஒரு நாள் கீரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று, வயதானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும்னா அதை கொஞ்சம் நல்லா மசிய வேக வச்சு அது மாதிரி நம்ம சாப்பிடலாம். சிறுதானிய உணவுகள் மறுபடியும் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் வர்றது சிறுதானிய உணவுகள் தான். ஸோ இதை வந்து நம்ம எந்த காலத்துலையுமே மறக்காமல் நம்ம வந்து நம்ம உணவில் வந்து நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் மேடம்.
1: நிச்சயமாக. நிறைய நேயர்கள் ரொம்ப ஆர்வமாக அந்த தினசரி என்ன காய்கறிகளை சாப்பிடணும்னு கேட்குறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து தினசரி 400 கிராம் அளவுக்கு காய்கறிகள் பழங்களை உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 400 கிராம்லையும் 100 கிராம் கீரைகளாக சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இப்போ முதலே சொன்னவங்க மாதிரி வயதானவங்க கூட நார்சத்து மிக்க இரும்பு சத்து மிக்க கீரைகளை நம்ம வந்து தினசரி சாப்பிட்லாம். கீரைகளை நான் சமைக்கிறது கஷ்டம் அல்லது வந்து அதை சமைச்சு சாப்பிட்றது எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா சூப்பு வடிவத்தில் குழந்தைகளும் சாப்பிட்லாம், வீட்டில் கூடிய பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் சொல்வது போல் அந்த உணவு அந்த என்ன உணவோ அதை விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் நம்ம அந்த வடிவத்தில் நம்ம குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ கொடுக்கும்போது நிச்சயமாக சாப்பிட முடியும். நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
4: கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் நல்லசாமிங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: இப்ப இந்த ஊட்டச்சத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
1: சரி,
4: அது வந்து நல்ல சிறந்ததெல்லாம் வந்து எந்த இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இப்ப எனக்கெல்லாம் வந்து நான் வந்து எல்லாமே சாப்பிட்டேன், சில நேரத்துல நேரத்துக்கு சாப்பிடாத காரணமா என்னன்னு தெரியல, ஒரு கால் வந்து நரம்பு இழுத்து பிடிச்சிட்டு கால் வலி வலிச்சுக்கிட்டே இருக்குது.
1: சரி,
4: அது நாங்கள் வந்து

0: பென்ஷன்லாம் சாப்பிட்றேன், சாப்பிட்டா நல்லா இருக்குது, சாப்பிடாம மட்டும் மறுபடியும் திரும்ப வலிக்குது. அது என்ன அதுக்கு தீர்வு, என்ன சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறது மேடம் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கு.
1: நீங்க இது நீங்க மருத்துவரை அணுகணும். இருந்தாலும் அம்மா உணவை பத்தி நிறைய சொல்றாங்க, இந்த உணவு மூலமாக உடல் பிரச்சனைகளை, வலி, கால் வலி, கைவலி மாதிரியான பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியுமா கேட்கலாம்.
2: சார் ஐயா வணக்கம். நீங்க வந்து கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நரம்பு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சார் சொன்ன மாதிரி மருத்துவரை தான் அணுகணும். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன், உங்களுடைய உணவுல தான் சார் நீங்க வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வயது ஆனாலும் டாக்டர் சொல்ற என்ன அறிவுரைனா இந்த வாக்கிங் மினிமமா ஏதாவது ஒரு நம்ம வாக்கிங் போகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சின்ன சின்ன ஒரு வேலைகள் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, இருந்தாலும் கூடுதலா இதையும் நீங்க வந்து இனியும் வந்து நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள், அதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிவு செய்து நீங்க சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக இப்ப இன்னைக்கு விவசாயிகள் நம்ம நேர்ல இருக்கட்டும் அல்லது பொதுமக்கள் கூட கிராமப்புறம் இருக்கவங்க, நாங்க விவசாய வேலையெல்லாம் செய்யறோமே அதே ஒரு உடற்பயிற்சி தானே, நம்ம வேலைக்கு போறோம் அதே ஒரு உடல் பயிற்சி தானேன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த யோகா அந்த சிறிய நீங்கள் சொன்ன சிறு உடற்பயிற்சி அப்படிங்கிறது எந்த விதத்தில் வித்தியாசப்படுது? இந்த யோகா மற்றும் உடற்பயிற்சி மூலமாக நமக்கு ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியுமா?
2: கண்டிப்பாக சார். அதாவது நம்ம என்ன தான் வந்து உணவு ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது டெய்லி நம்ம பண்ணிகிட்ருக்கணும். அது யோகாவாக இருக்கலாம், உடற்பயிற்சியாக இருக்கலாம், வாக்கிங்காக இருக்கலாம், ஏதாவது ஒன்று வந்து டெய்லியும் வந்து ஒரு 45 minutes கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். அப்படி பண்ணினாதான் பிற்காலத்தில் வந்து நம்மளால் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய வேலைகளை நாமளே செய்து கொள்ள அளவுக்கு நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வரும். மெனப்பாஸ் டைம்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பல உபாதைகள் வந்து ஏற்படும். எலும்பு வந்து இதனால் நம்ம வந்து யோகாவோ வாக்கிங்கோ இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா நம்ம உடம்பு வந்து உடல் எலும்புகள் வந்து வலுப்பெறும், உடல் எடை வந்து சீராக இருக்கும், அப்புறம் வந்து மன அழுத்தங்கள் குறையும். அது மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த நம்ம ஒரு நிலையில் இருக்கும்போது மனத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், மன அழுத்தங்கள் இதெல்லாம் வந்து குறையிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்கிறது வந்து இந்த யோகா, உடற்பயிற்சி, வாக்கிங். இதெல்லாம் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து இதை வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நம்ம ப்ரஷ் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? அது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இருக்குது, எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணோம். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு ஏதாவது வந்து ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நம்ம எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணுங்கிறது வந்து என்னோடய கருத்து சார்.
1: நிச்சயமாக இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பெண்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை இந்த எலும்பு தேய்மானம். எலும்பு பலகீனமாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள், கீழே விழுந்து வயசானவங்களாக இருந்தால் கீழே விழுந்து அதனால் அடிபடுறது, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இந்த கழுத்து வலி, மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள். அப்போ இந்த சின்ன உடல் பயிற்சி யோகா மூலமாக நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சியில இன்னொரு நேயர் இணைகிறார். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? சொல்லுங்கம்மா.
3: நான் கீர்த்திகா பிரதர்ஷினி, திருச்சியில இருந்து பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
3: எஸ் சார், என்னன்னா நம்ம டயட்ல வந்து ஒரு சில விஷயங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல ஒரு போஸ்ட் பிரெக்னன்சில தான் பெண்களுக்கு இடுப்பு வலி வர்றதா இருக்கட்டும், ரொம்ப அனிமிக்காக இருக்கிறதா இருக்கட்டும், தைராய்டு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதுதான் வந்து அந்த இயர்ஸ்க்கு மேலதான் வந்து பெண்களுக்கு நிறைய அக்கரன்ஸ் ஆகுது. ஸோ அது எப்படி நம்ம உணவு மூலமா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி கேட்கலாம். அதெல்லாம் பர்சனல் ஹைஜீன் பத்தியும்
1: சொல்லுங்க. உங்க ஏஜ்மா இப்ப தற்சமயம் உங்க வயது என்ன?
3: 30 இயர்ஸ்.
1: இப்போ அவங்க 30 வயதில் இருக்கிறாங்க. இந்த ஆரம்ப நிலையிலேயே நம்ம இன்னும் எப்படி ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்க முடியும்?
2: வணக்கம்மா. அதாவது பொதுவாகவே நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதாவது டெலிவரிக்கு அப்புறம் பெண்கள் வந்து தங்களுடைய உடல்நிலையை வந்து கொஞ்சம் பராமரிக்க எல்லாருமே தவறிடுறாங்க. இது வந்து நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்கள் இப்போ கொஞ்சம் வந்து எல்லாம் அவேர் ஆகிட்டு அதுக்கான வந்து பயிற்சி கூடங்கள் மற்ற இடங்கள்லாம் போயிட்டு அவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வராங்க. பட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து டாக்டருடைய அட்வைஸ் படி இத்தனை நாட்க்கு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா குழந்தைய வச்சுட்டு வந்து தாய் குழந்தைகளுக்கு வந்து ஃபீடிங் பண்ணுறோம், மற்ற குழந்தைக்கு வந்து உணவு சமைக்கிறோம். ஸோ இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கும். இருந்தாலுமே வந்து நம்மளுக்கான ஒரு நேரம் ஒதுக்கி இதை பண்ணி தான் நம்ம ஆகணும். அது மட்டும் கிடையாது, உணவு விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் இன்னைக்கு என்ன பண்ணக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்டு வச்சுட்டு மீதி இருக்கிறத அதை சாப்பிட்டுருவாங்க. சோ அதெல்லாம் வந்து அது அது சாப்பிட்டாலும் கூட இருந்தால் நமக்கான ஒரு நம்மளும் இன்னும் வாழணும், நம்ம சார்ந்துதான் அந்த குடும்பம் இருக்கு.

0: இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு டைம் வந்து ஒதுக்கணும். நல்ல விஷயங்கள் வந்து ஆரோக்கியமான விஷயங்கள் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இன்னும் ரொம்ப பர்சனலிஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நம்மளுடைய சுகாதாரத்தை வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மேம்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா, நம் உணவு மெயின், உணவு உடற்பயிற்சி கண்டிப்பாக. இதனால் வந்து நம்மளால் வந்து மறுபடியும் அந்த திருமணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே உடல் அமைப்பை வந்து நம்ம கண்டிப்பாக பெற முடியும். இதுக்கு முக்கியம் வந்து உடற்பயிற்சியும் உணவும் தாம்மா.
1: நிறையவே இப்போ இந்த ஊட்டச்சத்து உணவு சார்ந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. ஒரு இயற்கை மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரை போய் நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம உடல்நிலை வயதுக்கு ஏற்ப ஒரு உணவு அட்டவணை அவங்க கொடுக்குறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நான் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க.
2: அதாவது இயற்கை உணவு என்றது இப்போ பெரிய வியாபாரமா ஆயிடுச்சு.
1: சரி
2: இல்லைங்களா, இயற்கையா பல நெல் வகைகள் மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி நிறைய வருது. அது மாதிரி சிறுதானியத்துல இயற்கையா தயார் பண்ணி தனியாக மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஏற்கனவே நம்ம வந்து இயற்கையா தான் இருந்தோம். இந்த நடுவுல இந்த ரசாயன உரங்களால மாறி போனதுனால இந்த ஆரோக்கியம் கெட்டு போச்சு. இப்ப அதை கிராம மக்களுக்கு எடுத்து இப்படி எடுத்து சொல்றது. அதே மாதிரி அம்மி ஆட்டுக்கள் போன்ற அப்ப நம்ம பயன்படுத்தணும். இப்ப வேலை தொழில் காரணமாக இயந்திரங்கள் போன்ற நிலை ஏற்பட்டுச்சு.
1: விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மூலமாக இந்த இயற்கை விவசாய பயிற்சி கொடுக்குறாங்க. விவசாயிகளால் கலந்துக்கலாம். நுகர்வோராக இருக்கும் பட்சத்தில் நேரடியாக விவசாயிகளுடைய தோட்டத்துக்கே போய் அவர் இயற்கையில் விளைவிக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கும் பொழுது அதை சிறுதானியம் விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். நமக்கு உழவர் சந்தையிலுமே நல்ல காய்கறிகள் பசுமையான காய்கறிகள்லாம் கிடைக்குது. அங்கேயும் நேரடியாக போய் வாங்கும் பொழுது நமக்கு இயற்கை உணவு இயற்கை சார்ந்த உணவு வகைகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் அவர் நேயர் கேட்ட இன்னொரு கேள்வி அப்படிம்பது, இப்போ நம்ம நிறைய இயந்திரங்களை பயன்படுத்துகிறோமே சமைக்கிறதுக்கு, குக்கர் தான் பயன்படுத்துகிறோம், அப்போ அதெல்லாம் வீட்டில் எப்படி இயற்கை உணவாக தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு.
0: சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கள் அம்மிக்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தோம். பட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் அந்த நிலையை வந்து இப்போ மாறிட்டு தான் வருது. ஏன்னா நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கள் அம்மிக்கல்ல சமைக்கிற பெண்களும் இருக்கிறாங்க வச்சு. ஸோ குக்கர் வந்து அவசியம் அத்தியாவசியம் ஆகி போயிட்டுது. ஏன்னா நம்மளுடைய அந்த மெஷின் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி வந்து நிறைய பெண் எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாதம் வடித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த தண்ணியை வந்து பழைய சாதம் யூஸ் பண்ணிட்டு மறுநாள் பழைய சாதம் சாப்பிடக்கூடிய அந்த உடைய பாரம்பரியத்தை இன்னைக்கு நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சோ இது மாதிரி நிறைய குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இத எல்லாரும் வந்து ஃபாலோ பண்றாங்க இல்லன்னு சொல்ல முடியாது சார். பட் என்னன்னா அவேர்னஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுடைய உடல்நிலையை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் சார்.
1: நிச்சயமாக. இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும் போது காலையில் அந்த நேரமின்மை காரணமாக இந்த மாதிரி இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. அவங்களே ஒரு சனி ஞாயிறுலையோ அவங்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதோ இந்த அம்மியை பயன்படுத்தி இந்த சட்னி மாதிரியான வகைகளை அரைக்கலாம். நீங்கள் சொல்வது போல் வடித்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகளுக்கும் நம்ம மாறிக்கொள்ள முடியும். இப்போ இவ்வளவு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எப்படி நேரத்தை நிர்வாகம் பண்ணுறீங்க? நீங்கள் வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய மாடித்தோட்டம் வீட்டு தோட்டத்தை பற்றி சொல்லுங்களேன்.
0: சார், நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பிஹெச்எல்ல வந்து ஜென்ரல் மேனேஜராக ரொம்ப வருஷம் இருந்து இப்போ ஒரு மாதம்தான் ஆகுது அவர் ஓய்வு பெற்று. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் லேடிஸ் கிளப்பில் வந்து செயலாளராகவும் பிரசிடெண்டாகவும் நிறையா நாட்கள் வந்து நான் வந்து என்னுடைய சேவையை வந்து பண்ணியிருக்கேன், என்னோட சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை விமன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்லையும் என்னுடைய பணியினை வந்து பணிங்கிறத விட இது வந்து சர்வீஸ்ன்னு தான் சொல்லணும். இதை வந்து நிறைய வருடங்கள் நான் வந்து பண்ணேன். அப்போ பலதரப்பட்ட பெண்களை வந்து நான் சந்தித்தேன். அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பெண்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சிகள் நிறையவே நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டைமை வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா இது காலையில் வந்து மார்னிங் வந்து நான் ஏற்கனவே நம்மளோட நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி வாக்கிங் யோகா எக்ஸசைஸ் இது ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து டெய்லியும் வந்து என்னுடைய சைக்கிளில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் கீப்பிங் இது கண்டிப்பாக பெண்கள் வந்து வீட்டில் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வந்து வீட்டை வந்து நம்ம பராமரித்தல். அப்புறம் வந்து எனக்கான சில நேரங்கள் வேலை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிஹெச்எல்ல சார்ந்து நிறைய வந்து ப்ரோக்ராம் கொடுப்பேன், ஈவெண்ட்ஸ் கொடுப்போம், நிறைய மல்டிப்புள் அவேர்னஸ் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்காக நாங்கள் பிரத்யோகமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் எனக்கான ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து சிங்கிங் கேட்கறதும் பாடுறதும் பிடிக்கும். நிறைய கோவில்கள்லாம் போய் நான் வந்து பாடுவேன். ஸோ அந்த விஷயங்களை நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். சரிங்களா, ஸோ எங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து

0: பராமரிக்கிறது வந்து எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வேலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஹெச்எல், நம்மளுடைய திருச்சி பிஹெச்எல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா ஒரு கிரீன் அண்ட் கிளீன் சிட்டி அப்படி தான் சொல்லணும். எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமை நிறைந்த ஒரு இயற்கையான ஒரு அழகான நிறைந்த ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கை நிரம்பிய நம்மளுடைய பிஹெச்எல்ல நான் வந்து அங்கே தான் டவுன்ஷிப்பில் வசிக்கிறேன். அங்கே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மலர் தோட்டம், அதாவது ரோசா ரோஜா பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நான் வந்து உண்டு பண்ணினேன். அதில் வந்து நிறைய பூக்கள் இதெல்லாம் வந்து முறையாக நம்ம வந்து செயல்படும் போது கரை அதுக்கு வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா மட்டும் இருந்தால் பார்த்தாதுன்னு பல வண்ண மலர்கள் நிறைய பூஜைக்கு நம்ம வீட்டுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் நம்ம நட்டு வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மூலிகை செடிகள், மூலிகை செடிகளை வந்து நான் வந்து பராமரிக்க ஆரம்பித்தேன் சார்.
1: சரி, எத்தனை வகையான ரோஜா செடிகளை நீங்கள் பராமரிச்சீங்க?
0: நான் வந்து ஒரு 25 வகையான ரோஜா செடிகள் வந்து எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன் சார். ஒவ்வொரு மலர் ஒவ்வொரு செடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 7-8 மலர்கள் சின்ன தொட்டியில் வைக்கும்போது அந்த அளவுக்கு பூத்து குலுங்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ரக, அதாவது நிறைய வளரக்கூடிய இப்போ அடுக்கு ரோஜாக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரோஜாக்கள்லாம் பூத்துது. பட் நம்ம திருச்சி சீதோசன நிலைக்கு இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சாத்தியப்படும். பட் முயன்றால் முடியாது, எதுவுமே கிடையாது.
1: இந்த மூலிகை செடிகள் சொன்னீங்க, என்ன மாதிரியான மூலிகை செடிகளை?
0: மூலிகை செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகணுங்கிற அந்த நிலை வந்து இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து அனைவருக்குமே வந்து பயன் கை கொடுத்தது வந்து நம்மளுடைய அஞ்சரை பெட்டி வைத்தியம் தான். அதில் உள்ள மூலிகைகள் தான் நமக்கு அப்போதைய தேவைகளுக்கு நமக்கு வந்து நம்மளை ஆரோக்கியமாக வைத்திருந்தது. அதே மாதிரி தான் மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி, தூதுவளை, ஓமவல்லி, வெற்றிலை இது போன்ற மூலிகைகளை வந்து நான் வந்து வீட்டில் வந்து வச்சிருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா உடனே ஒரு இருமலோ ஒரு தும்மல் ஏதாவது ஜலதோஷம் அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து மருத்துவமனையை நோக்கி ஓட முடியாது. அதுக்கு நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை வந்து நம்ம வந்து கஷாயம் இது மாதிரி பல உணவுலையே சேர்த்து நம்ம வந்து சாப்பிடும்போது அது வந்து நமக்கு உடனடியாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக தான் சார் நம்ம வளர்க்குறோம்.
1: ஒரு முதலுதவி, ஒரு ஒரு குழந்தைகளுக்கான உடனே நம்ம வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு ஓடுறதுக்கு முன்னாடி நம்மளே இந்த மூலிகை வைத்தியம்
0: கை வைத்தியம் பார்த்துக்கலாம்.
1: நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் இணைகிறார். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க
2: சார். வணக்கம் சார்.
1: சொல்லுங்க
2: சார். சுதஞான பிரகாசன், திருவரந்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: மேடமோட தகவல்கள் இன்னைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு,
1: நன்றிங்க. சொல்லுங்க.
2: பட் இந்த செய்தியின் வழியா நான் என்ன கேட்கறேன்னா, நகர்ப்புற உள்ள பெண்கள் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஆனா கிராமப்புறங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் போய் சேர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த அரசாங்கம் இந்த செய்தி இந்த வானிலை வழியாக மேடம் வழியாகவும் கிராமப்புறங்களுக்கு சார்ந்து நிறைய இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அரசாங்கம் நடத்தினா இன்னும் பயனுள்ளதா இருக்கும். இன்னும் மக்களுக்கு ஈஸியா போய் சேரணும்னா என்ன செய்யணுங்கிறதும் மேடம் கிட்ட ஒரு
1: நிச்சயமாக நிச்சயமாக. நம்முடைய திருச்சி வானொலியும் மகளிர் நலனுக்காக தினசரி நேரடி ஒளிபரப்பும் நமக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட ஒளிபரப்பும் கொடுக்குறோம். நம்முடைய வெளிப்புற கிராமங்களுக்கும் போய் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் திருச்சி வானொலி மூலமாகவே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் செய்கிறோம். பொதுவாக கிராமப்புற பெண்களுக்கு இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை விழிப்புணர்வு இருக்கா? நீங்கள் ஏதாவது கிராமங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்களா உங்களுடைய பெண்கள் சங்கத்தின் மூலமாக?
0: போயிருக்கோம் சார். நாங்கள் வந்து நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களுக்கு நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் மருத்துவமனையும் நாங்கள் எங்களுடைய பெண்கள் சங்க அமைப்பும் இணைந்து நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா நம்மளுடைய தேவராயநேரி அங்கே இருக்கிற கிராமத்துக்கு சென்று அங்கே உள்ள மக்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அதோடு சேர்ந்து மருத்துவ சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்சுவை நிகழ்ச்சிகளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்தோம். இப்போ ரீசெண்டாக தான் அதை நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். இது மாதிரி வந்து பெண்கள் அமைப்புகள் மூலமாகவும் நம்ம போய் நேரடியாக சென்று அந்த பெண்களை சந்தித்து அவர்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு அவேர்னஸ் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து பெண்களுக்கு வந்து அதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக இது பண்ணினா மட்டும்தான் கொஞ்சம் அவங்களால அவேர் ஆக முடியும்.
1: நிச்சயமாக மருத்துவத்துறையோடு இணைந்து,
0: கண்டிப்பாக
1: அரசு துறையோடு இணைந்து தன்னார்வமாக தொண்டு நிறுவனமாக இருக்கும்,
0: தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்,
1: இளைஞர்கள் அமைப்பு, பெண்கள் அமைப்பு, இவங்க எல்லாருமே இணைந்து செய்யலாம். இந்த சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்புங்கிறது அரசு சார்ந்த துறைகள் மட்டுமே இல்லை, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சேர்ந்து செய்யலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாடித்தோட்டம், அதே போல் உங்களுடைய

0: பெண்கள் குழுவுடைய வேலைகள், அதை தவிர உங்கள் குடும்பத்தை பார்க்கக்கூடிய பணிகள் வேலைகள், இதுக்கெல்லாம் எப்படி நேரம் ஒதுக்கிக்கிறீங்க? ஒரு அலுப்பு தட்டாத என்ன வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமே அப்படின்னு ஒரு என்னைக்காவது ஒரு சோம்பல் அல்லது ஒரு அலுப்பு தென்பட்டிருக்கா?
1: பெண்களுக்கு ஓய்வு தேவைதான் சார், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து இப்போ வந்து நிறைய வந்து பூச்சி மருந்துகள் அடித்து நிறைய வந்து உணவுகள் பொருட்கள் வந்து காய்கறிகள் வந்து சரியான அளவு நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு கவிதை மட்டும் நான் வந்து நான் படித்ததை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஈக்கள் மொய்க்காத மாம்பழம், இனிப்பே இல்லாத இளநீர், தயிரே கடையாமல் மோர், தக்காளி அளவில் நாவற்பழம், சாயம் பூசிய தர்பூசணி, புளியில்லா கொய்யா, விதையில்லா திராட்சை, மெழுகு தடவிய ஆப்பிள், விதையில்லாத பப்பாளி, ஆடு மேயாத அகத்திக்கீரை, மருந்தில் வளர்ந்த கோழி, மாத்திரை வழியே வைட்டமின், உணவின் நகல் மட்டும் மிஞ்சியது, அசல் எங்கே போனது? உணவின் தரம் என்ன ஆனது? உண்மையான சுவை எங்கே போனது? இது வந்து என்னை கவர்ந்த ஒரு அருமையான ஒரு கவிதை. ஸோ இது இது இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டு தோட்டத்தில் வந்து காய்கறிகளை வந்து பயிரிட்டு அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகளை வந்து அன்றாட உணவில் சேர்த்து கொண்டால் நம்ம வந்து இந்த ஓட்டத்திற்கிடையிலும் ஊட்டச்சத்தை வந்து கண்டிப்பாக நம்ம பெற முடியும் என்று நான் வந்து நினைக்கின்றேன்.
0: நிச்சயமாக மேடம், நிச்சயம் ரொம்ப அருமையான விஷயங்கள், பயனுள்ள தகவலை நேயர்களுக்கு வழங்கினீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்காக மனமார்ந்த நன்றி.
1: நன்றி சார், வணக்கம்.
2: நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து இது குறித்த நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் திருவெரும்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா. இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேரம் 8 மணி, இப்பொழுது கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டின் உயரிய பத்மபூஷன் விருதை பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்த்ராஜுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று வழங்கி கௌரவித்தார். பொது விவகாரத்துறைக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கே டி தாமஸ், இலக்கியத்திற்காக திரு பி நாராயணன் ஆகியோரும் குடியரசுத் தலைவரிடமிருந்து பத்ம விபூஷன் விருதை பெற்றுக்கொண்டனர். தமிழகத்தின் டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன், சென்னை ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் காமகோடி, வெண்கல சிற்ப கலைஞர் டாக்டர் ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர், பேராசிரியர் கே ராமசாமி உள்ளிட்டோர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். பொருளாதார மீட்சிக்காக வலுவான பன்முக ஒத்துழைப்பின் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் உலகளாவிய வளர்ச்சி உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தென்னாடுகள் மற்றும் வளரும் நாடுகளில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையை கையாள சர்வதேச நாடுகளில் ஒருங்கிணைந்த செயல் திட்டம் மிக அவசியம் என்று குறிப்பிட்டார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்லும் வகையில் பாதுகாப்பு படை உள்ளிட்ட தேசிய தொழில்நுட்ப மேம்பாட்டு நடைமுறைகளுக்கு பாதுகாப்பு தகவல் தொழில்நுட்ப ஆலோசனை குழு அனுமதி வழங்கியுள்ளது. புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உள்நாட்டு அதிநவீன தொழில்நுட்பங்கள் தரவு மேலாண்மை குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் வழங்கிய பதிலுரைக்கு பின்னர் இன்று மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த பதிலுரையில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மத்திய அரசுடன் இணக்கமாகவே மாநில அரசு செயல்படும் என்றார். மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் குறிப்பிட்டார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வரும் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் மறு மதிப்பீட்டு மதிப்பெண்கள் வெளிவந்துள்ள நிலையில் வரும் 1ஆம் தேதி கலந்தாய்வு தேதிகளும் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட சிறந்த தமிழ் நூல்களுக்கு மாநில அரசின் பரிசை பெற வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மரபு கவிதை, புதுக்கவிதை, கலைக்கழஞ்சம் என

0: 33 வகைகளின் கீழ் பரிசுகள் வழங்கப்பட இருப்பதால் மேல் விவரங்களுக்கு 044-281-90412 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் 2027 ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அடுத்த மாதம் 20 தேதிக்குள் ஹஜ் சுவிதா செயலி மூலம் விண்ணப்பிக்குமாறு மாநில சிறுபான்மையினர் நல அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாணை இன்று வெளியிடப்பட்டது. இதன்படி அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வழங்கப்படும் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுக்கு தகுதியுடையோர் sdat.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 6 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் சரண்யா கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகம் 7வது மாநில நிதிக்குழு ஆணையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தலைமையில் உள்ளாட்சி அமைப்புகள் நிதி பகிர்வுக்கு பரிந்துரை செய்வதற்கான ஆய்வை இன்று திருச்சியில் மேற்கொண்டது. திருவரம்பூர் ஊராட்சி ஒன்றியம் குண்டூர் ஊராட்சிக்குட்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள், திடக்கழிவு மேலாண்மை செயல்பாடுகள் குறித்தும் இதில் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பெரியனூர் கிராமத்திற்கு அரசு பேருந்தை விடக்கோரி அப்பகுதி மாணாக்கர் நீர்த்தேக்க தொட்டிகளின் மேல் ஏறி நின்று பதாகைகளை ஏந்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக திருச்சி, கரூர், மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், சென்னை, செங்கல்பட்டு, கோவை, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், சேலம், தேனி, நீலகிரி, திருவள்ளூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இதுவரை இந்தியா 2 கோலும் பாகிஸ்தான் 1 கோலும் எடுத்துள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்கும் முன் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம்.
2: I'm Nick Hatton at the BBC Sports Centre with the latest World Cup news. Argentina's Lionel Messi is making the headlines. He scored twice as they beat Austria 2-0 in Dallas. It sees him become the tournament's all-time leading goal scorer with 18. John Bennett reports.
3: The historic moment came 7 minutes before half-time as Lionel Messi made a signature run just inside the box to slot home into the bottom corner. He could have broken the record even earlier, but he put a penalty wide of the post. Messi's taken 28 World Cup appearances to overtake Miroslav Klose. His first World Cup was in 2006 when he became the youngest player to represent and score for Argentina at the tournament. Since then, he's scored at every World Cup apart from the 2010 competition in South Africa. Messi turns 39 on Wednesday.
2: Well, Argentina are through to the last 32. They're joined by France and Norway. Kylian Mbappe scored twice as France beat Iraq 3-0, while there are also 2 goals for Norway's Erling Haaland as they beat Senegal 3-2. Algeria beat Jordan 2-1 in San Francisco. That win keeps Algeria's hopes alive of reaching the knockout stages. They're third in Group J. There's a big night ahead for England as they play Ghana in Boston in Group L. Victory would see them progress to the last 32 as group winners. Here is the England midfielder Declan Rice.
4: I've played against a lot of the Ghana team, so I know what they're going to bring. They're going to bring strength, pace. They're going to want to catch us out on the counter-attack. So, yeah, we need to be ready for everything.
2: Portugal are also back in action today. They face Uzbekistan in Houston in Group K. For more World Cup news from the BBC, go to bbc.com/football.
5: World Football Update from the BBC.
1: இதுவரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை தெரிந்து கொண்டோம்.

0: எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த ஒரு காலகட்டத்திற்கும் அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பாடல்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இதில் ஒரு விதிவிலக்கும் இருக்குது, என்ன சொல்கிறீங்க?
1: நிச்சயமாக, அதாவது 80-90கள் அந்த காலத்துக்கட்டத்தில் அந்த பாடல்கள் வந்து இன்றைக்கும் பசுமையாக நினைவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
0: நிச்சயமாக
1: நினைவுகள் பாடும் 80கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எவர்கிரீன் பாடல்கள் 8 மணி அப்படின்னாலே நேர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது இரவு இசைக்கான நேரம், நம்மளாம் வந்து பங்கெடுத்துக்கணும், 80 தொண்ணூறுகள் அந்த பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கான தொலைபேசி எண்கள் 246-102-1. இந்த எண் வந்து வழக்கமாக நமக்கு வரக்கூடிய நேயர்களுக்கான எண். புது நேயர் இன்றைக்கி தான் நான் வரப்போகிறேன், இன்றைக்கி தான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்களுக்கான எண் பார்த்திங்கன்னா 240-102-1 அப்படின்ற எண். மாவட்ட இணைப்பெண் தெரிஞ்சது தான் 04-3-1. வாருங்கள் நேர்களே, கேட்டு ரசிப்போம் பாடல்களை.
0: இரவு இசை இனிமையில்

0: அண்ணனுக்கு ஜே கலையனுக்கு ஜே அப்படிம்பாங்க இந்த முரட்டு கலை படத்தில்.
1: ம்,
0: ஆனால் இன்றைக்கி அண்ணனுக்கு ஜே அந்த படத்துல தான் ஃபஸ்ட்டு பாட்டே வந்திருக்குது.
1: ஆமாம்.
0: வாங்க, முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: ஆ சொல்லுங்கள், யார், எங்கேருந்து?
2: உங்க வாய்ஸ் என்ன ரொம்ப கம்மியா இருக்குங்க சார்.
0: அப்படியா? இப்போ
2: இப்போ ஓரளவு இருக்கு, ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க சார்.
0: அப்படிங்களா? சரிங்க, இப்போ எல்லாம் அதிகப்படும்.
2: கோடபாதையில இருந்து சந்திரா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்ல பிரமாதமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. வண்ண கோலங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
0: அப்படியா? சரி,
2: ரொம்ப நல்லா ஈஸியா கொடுத்துருந்தீங்க, நல்லா இருந்தது.
0: நம்ம நண்பர் கௌதம் தான் அதை கொடுத்திருந்தார் இன்னைக்கு. கௌதம் அதிபதியும்.
2: நான் சிகப்பு மனிதன் படம்,
0: ம்,
2: அதுல இந்த அண்ணன் தங்கை பாடு, எனக்கு அண்ணன் தங்கி இல்ல.
0: சரி, பாடல என்ன
2: பாட்டையாவது கேட்போம் அப்படின்னு வெண்ணே கம்மி அந்த பாட்டு போடுங்க சார்.
0: நன்றிமா, நன்றிமா, பாடல் கேட்கலாம்.
2: நன்றி சார்.

0: 8:20 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 80-90களில் வந்த பாடல்கள் நேர் விருப்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சொல்லுங்கள், அடுத்த நேரம் கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.
0: வாங்க, என்ன
1: பாடல் பற்றி எதுவும் தகவல் சொல்லுவீங்களா?
0: நிச்சயமாக சொல்லலாம். அதாவது இது புலமைப்புத்தன் எழுதின பாடல் தான் நம்ம இப்போ கேட்டது. அது புலமைப்புத்தன் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுக்காக நிறைய கொள்கை பாடல்கள் எழுதினவங்க தான் அவங்க புலமைப்புத்தன் ஐயா.
1: அப்படியே கவிதையோட தமிழ் கவிதை மனமணக்க எழுதுவார். இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா, அண்ணன் தங்கச்சி பாட்டு இது. இந்த கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டி தந்தேனேன்னு சொல்லுவார். கண்ணீரே எப்படி இருக்கும்? முத்து மாதிரி, முத்து தொங்கல் மாதிரி தானே இருக்கும்.
0: ஓ, அதுதான் ஓமையாக எழுதியிருக்கிறார்.
1: இதை சொல்ல தான் நானே உங்கள்கிட்ட நானாக கேட்டு வாங்கினேன். நிகழ்ச்சியின் அடுத்த நேரம்.
0: வணக்கம். வணக்கம், யாருங்க ஐயா இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: இப்பதான் கேக்குதுங்க.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: வான வீதியில் ஓர் வர்ண ஜாலம் படைக்கும் நமது 102.1 இரவு நேரத்தில் நேயர்களை உற்சாகமாக வரவேற்பு செய்து கொண்டிருக்கும் இருவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி இணைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலையிலிருந்து கணேசன். ஐயா, இருவரும் நலமா இருக்கீங்களா சார்?
0: பிரமாதமா இருக்கும் உங்களுடைய பேச்சு மாதிரியே.
1: கிட்டத்தட்ட நீங்களே ஒரு அறிவிப்பாளர் மாதிரி தான் பேசுறீங்க கணேசன்.
2: ஒரு பாடலுக்கு ஒரு பாடல் ஒழித்து முடிஞ்சோன்னே அதற்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு கவிதை சொல்லி எங்களை எல்லாம் மேலும் மேலும் உற்சாகப்படுத்துறீங்க. அதோட வரிகளையும் இடையில தொட்டு காமிக்கும் பொழுது எங்களுக்கு வந்து இன்னும் அது பல தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறீங்கய்யா, 5 ஒளிபரப்பான பொன்மாலையில வந்து பாடல் அத்தனையும் அருமையா இருப்பீங்கய்யா. அந்த 1 பாத்தீங்கன்னா எப்பவுமே 2 தப்பேன், இன்னைக்கு 4 அடிச்சிட்டேன். அது அவ்வளவு ஒரு உற்சாகமான பாடல். அதாவது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த இசையில் மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்கய்யா. அத நான் ஒரு ஆளுங்கய்யா.
1: பயங்கர சந்தோஷமானவரா தான் இருக்காரு கணேசன்.
0: சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது. நம்ம
1: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
2: ஐயா? எனக்கு வந்து இந்த அன்னை ஒரு ஆலயம் படத்துல இருந்து நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல ஆனந்தம் என் சொல்ல அப்படிங்கிற பாடல் வந்து அனைத்து அன்புள்ளங்களுக்காண்டி வழங்கிய வாய்ப்பு.
0: சூப்பர் ஸ்டார் ஸ்ரீபிரியாவும்

0: எட்டு மணி 27 நிமிடம் ஆயிடுச்சு. இரவு இசை இனிமையில் 80-90களில் வந்த பாடல்கள் அப்படின்ற பாடலை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த போன பாடல் பார்த்தீங்கன்னா கவிஞர் வாலி எழுதின பாடல்னு நினைக்கிறேன்.
1: ஓஹோ, தகவல்.
0: ஆமாம், காரணம் என்னென்னா இந்த எதுகை மோனை வந்து நிறைய அவருடைய வாலிப கவிஞர் அவருடைய பாடல்களில் இருக்கும். இந்த பாடல்களே பார்த்தீங்கன்னா, முகிழ்த்தானோ துகில்தானோ, தேயிலை தோட்டம், தேவதை ஆட்டம், துள்ளுவது என்ன, அள்ளுவது என்ன அப்படின்ற வரிகள் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கும்.
1: இருக்கும், அருமையான பாடல் தான். சுசீலா எஸ்பி பாலசுப்ரமணியம் காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டு குரல்களுமே பார்த்தீங்கன்னா மெல்லிசை பாடினா கூட நல்லாயிருக்கும்,
0: ஆமாம்,
1: அந்த மாதிரியான குரல்கள் அதெல்லாம்.
0: இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ் தான், அதை நிறைய மிருகங்கள் வச்சு எடுப்பார்ல அவர்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
0: அவருடைய தயாரிப்பு தான். வாங்க அடுத்த நேரத்தை கேட்டுருவோம் என்ன பாடல்னு.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: சார், உங்க வாய்ஸ் கம்மியா கேக்குது சார்.
1: இப்ப கேக்குதாம்மா?
2: ஓகே சார்.
1: ஓகேம்மா, சரிம்மா, என்ன பாடல் வேணும்? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும்?
2: கரூர் மாவட்டம் வடசேர்ல இருந்து அனுசியா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க அனுசியா, என்ன பாடல் வேணும்?
2: சின்ன தம்பி படத்துல இருந்து நீ எங்கே என் நண்பே, அந்த பாட்டு போடுங்க சார்.
1: சரிம்மா,
0: கேட்டலாமா பாட்டுல?
2: ஓகே சார்.
1: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில்.

0: சொல்லுவார்கள். நாம் 2 ஆண்டுகள் செவியரசர் கண்ணதாசன் இடத்திலே அவருடைய வீட்டிலேயே வாழ்ந்து என்கின்ற பெருமையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவும் நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தமிழறிஞர் தமிழருவி மணியன் அவர்கள்
2: கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால் அந்த கவிஞனுடைய மகத்துவத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கியிருக்கிறார். இந்த 5000 திரை இசை பாடல்களில் எவ்வளவு நீங்கள் கழித்து பார்த்தாலும் ஒரு 500 பாடல்களுக்கு மேல் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த கவிதைகளாகவே காட்சி தரும் என்பதில் எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லை.
1: கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள்
3: அவரது வார்த்தைகளிலேயே அவரது மனப்போக்கை சொல்வதானால், அவர் அவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை. அதுதான் கண்ணதாசன்.
1: கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை குறித்து அவரின் குருதி உறவுகளும் கலை உறவுகளும் பகிரும் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம்.
4: நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.
5: இரவு இசை இனிமை 8:35 ஆயிடுச்சு. 80-90களில் வந்த பாடல்கள் நேயர்கள் விருப்பமாக ஒலிபரப்பாயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடித்த பாடல்களை அப்படி நம்மள்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. நினைவுகள், காதல்கள், சிரிப்புகள், கல்லூரி நாட்கள் எல்லாத்தையும் ஒரு மீட்டெடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. சூப்பர் ஹிட் நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் இரவு இசை இனிமை. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். அது என்ன காரணமாக தெரியல, அவர் இணைப்பு வந்து நமக்கு துண்டிக்கப்பட்டுருச்சு. ஒரு நல்ல பாடலை கேட்போம்.
6: சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படிங்கிற படத்துலேருந்து SP பாலசுப்ரமணியமும் ஜானகியும் பாடின பாடல் ஒன்று இருக்குது, அந்த பாட்டை கேட்போம்.
5: கேட்பான்.

0: அன்பு பண்பலை 102.1. நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி.
1: இயக்குநர் ஸ்ரீமுத்துமாரனின் அன்பான வணக்கங்கள். 2 ஆண்டு காலம் தென்றல் பத்திரிகையில் நான் பணியாற்றினேன். எல்லோரும் கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்தோம்.

0: பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி, சத்யராஜ், பிரபு, என்றுமே மார்க்கண்டேயன்னு சொல்லக்கூடிய நதியா அவங்க நடித்த படம் தான் இது.
1: மார்க்கண்டேயனி,
0: ஆமாம், மார்க்கண்டேயன்னே சொல்லலாம். இந்த பாடலில் நம்ம இன்னொன்று சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த துரித கதி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா,
1: ஆமாம்,
0: ஒவ்வொரு வரியும் அப்படி தான் இருக்கும்.
1: ஆமாம்,
0: காதல் என்பது,
1: காதல் என்பது,
0: அவ்வளோதான் முடிச்சிடும், அடுத்த வரி
1: அப்படிதான் உள்ளது, அவ்வளோதான், ஆலாபனையாகவே வராது.
0: ஆமாம், அப்படியான பாடல் இது,
1: கஷ்டமான பாட்டு தான்.
0: ஆ, சரிங்க.
1: இரவு இசை நிமையன் அடுத்த நேயர்,
0: வணக்கம்.
2: ஹலோ சார், நான் தாரப்பாக்கத்துல என் பேர் ரம்யா பேசுறேன்.
0: பேசுங்க.
2: தாரப்பாக்கத்துல இருந்து கூப்பிடுறோம் சார்.
0: கூப்பிடுங்க, சொல்லுங்க.
2: எனி சூர்யா சாங் சார்.
0: எனி
2: சூர்யா சாங், 90s சாங்.
0: 90s
1: எனி சூர்யா சாங், 90s ல
0: சொன்னாங்க. கேப்மா?
2: கேட்டேன் சார்.

0: நேருக்கு
1: எங்கேயோ.
0: நேர் திரைப்படம். சாருகேசி ராகத்தில் அமைந்த பாடல்
1: ஒரு
0: இது.
1: பாடல் இது.
0: ஆமாம் ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில வரிகள் ரொம்ப முரண்பட்ட வரிகள் அப்படின்னே சொல்லலாம். நான் ஒரு குமிழி, நீ ஒரு காற்று அப்படின்றது, அந்த மென்மையானதையும் அந்த பெண்ணுக்குரிய வலியையும் இந்த இரண்டு வரிகளில் சொல்லுவாங்க. அதே மாதிரி கடைசியில் முடியும் போது பார்த்தீங்கன்னா கூட, நான் ஒரு கிளிதான், நான் உந்தன் கிளைதான் அப்படின்னு, அதாவது சோகமாக இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு மெலடி ஹிட்,
1: அது ஒரு வயலின் அப்படியே இந்த பெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கும், பாடல்ஃபுல்லாக
0: சோகம் கலந்த மாதிரியே இருக்கும். அப்படியே காதல் தந்தும்புறமையான ஒரு பாடலை வந்து தேவா இசையமைச்சு.
1: முக்கியமாக நம்ம எத்தனையோ இந்த பாட்டு விஷுவல் பற்றி பேசலான்னு பார்த்தேன்னா,
0: ஆமாம்,
1: நிறைய சென்னை சிட்டி நம்ம பார்த்துருக்கோம் படங்களில், மணிரத்ன படங்களில் டெல்லி எல்லாம் பார்த்துருக்கோம், கன்னியாகுமரி பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு அது என்ன சொல்லுவோம், கல்கட்டா நகர வீதிகளை ஒரு சினிமாவில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்க. அந்த பாடம் அந்த பாட்டு ஃபுல்லாக ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சூர்யாவும் அந்த நடிகை பேர் அவங்க
0: சூர்யா, இவங்க கௌசல்யா,
1: சிம்ரன்,
0: ஓ சிம்ரன், கௌசல்யா இல்லையா, அவங்களும் இருப்பாங்க அந்த படத்தில்
1: இருப்பாங்க. அவங்க இன்னொரு பேர்
0: விஜய்
1: ஜோடியா இருப்பாங்க.
0: ரெண்டு பேருமே கல்லூரி நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும்.
1: கிட்டத்தட்ட இதுதான் முறைப்படி இப்போ சிம்ரனுக்கும் சூர்யாவுக்கும் அறிமுக படம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் ஓடினதுனாலே என்னமோ தெரில, அவங்களுக்கு அந்த சிம்ரன் அப்படின்ட்டு வந்ததா என்னன்னு தெரில பேர்.
0: அடுத்த நேரம் வாங்க.
1: தேவாவுக்கு வந்து சாரிகேசி மட்டும் இல்லாமல் காப்பி ராகமும் பிடிக்கும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன்.
0: சரி, அடுத்த நேரம் எடுங்க. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
2: சார்.
0: வணக்கம். தயாருங்க.
2: புரியும் நான் அப்படி ஆர்வம் சார் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: சார், நிகழ்ச்சி பிரமாதம் நடத்திக்கிட்டீங்க ரெண்டு பேரும்,
0: ரொம்ப சந்தோஷம்.
2: தகவல் எல்லாம் சொல்லிக்கிட்டீங்க சார்.
0: சரிங்க சார்.
2: நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: நன்றி.
1: பாட்டு சார், நான் அபய் சிறுமி படத்துல கல்யாணம் கச்சேரி அந்த பாட்டு
0: கேட்டலாம். கமல்ஹாசன் வந்து பெண் வேடத்தில் நடிச்ச படம் தானே?
1: ஆமா சார்.
0: கேட்டலாம், வாங்க.
1: பிரமாமருங்க.

0: ஒரு சூப்பர்மேன் அதுனா எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி இறங்கின மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது இந்த பாட்டில்.
1: அது மட்டும் இல்லை பாருங்க, தேவாவோட பாட்டு தான் தொடர்ந்து வருது.
0: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு தேவா இசையில.
1: ஆமாம், இந்த பாடலில் போய் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, கல்யாணம் கச்சேரி கால்கட்டு எல்லாமே ரயில் ஏறி போயாச்சுடி அப்படின்னு அவருடைய அது உள்ள தவிப்பை சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இல்லை, உள்ள தவிப்பு பார்த்தீங்கன்னா அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டையுமே பயன்படுத்தியிருப்பார் கவிஞர் வாலி.
0: வாலி
1: ஆமாம், உயிரோடும் உடலோடும் ஒப்பிட்டு பாடியிருப்பார். உயிரெழுத்து என்னை மெய் எழுத்து விட்டு போகும் வாழுமா அப்படின்ற ஒரு வரியை வந்து.
0: ஆனால் பாட்டில் பிழை இருக்கு போல இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமாம்,
1: எப்படி சொல்ல,
0: உயிரெழுத்து வாழும், மெய்யெழுத்து இல்லாமலே மெய்யெழுத்து தான் வாழாது. பாட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நீங்கள் சொன்னதுல பிழை இருந்ததுன்னு சொல்ல வரேன்னா.
1: அப்படி சொல்ல வரீங்க, அதாவது அந்த பெண் வேடம் விட்டு ரொம்ப சிரமப்பட நினைச்சிருப்பாரு கமல்ஹாசன். ஒரு தெருவு பேர் பார்த்தோன்னே அவ்வை சண்முகி சாலைன்னு இருக்கும், அந்த பேர் அப்படியே சொல்லிக்குவாரு.
0: அதனா அது வந்து லேடி டவுட் ஃபயர்னு ஒரு ஆங்கில படம், அதோட தழுவல் தான் அது. இது வந்து சாக்ஷி 420 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியிலேயே எடுத்தார் இதே கமல்ஹாசன். அதில் வந்து டபு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்
1: ஹீரோயினா.
0: அதுவுமே வட இந்திய மக்களால் பரவலாக பாராட்டப்பட்ட ஒரு படமாக இருந்தது.
1: இதே வந்து இதே ஹிந்தி படத்தில் அவர் தேவாவே கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் செய்து இந்த பாடலையும்
0: பாடல் கொடுத்துருப்பார்.
1: கொடுத்துருப்பார்,
0: அது ஒரு தகவல்.
1: வாங்க அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வாங்க சொல்லுங்க, யாருங்க?
2: பஞ்சபலன் இளங்க பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: ராமராஜன் படத்துல வந்து மனசேத்த மாறாதால ஆத்மீயத்து காட்டுக்குள்ள அந்த பாட்டு.
1: அப்படியா, அந்த பாடா கேட்டலாமா?
0: நன்றி நன்றிங்க சார். பாருங்க, எதிர்பார்க்காம மீண்டும் தேவா. இன்னைக்கு தேவா ஸ்பெஷலா இருக்கு போல இருக்கேன்.
1: ஆமா.

0: recipients. Government says it is making advanced preparations to help farmers deal with the possible impact of weak monsoon caused by El Nino. IMD issues orange alert for thunder squall in Delhi, Haryana, Chandigarh and West Uttar Pradesh till tomorrow. Indian men's hockey team beat arch rivals Pakistan 4-3 in opening match of FIH Pro League in London. And in FIFA World Cup, Portugal to take on Uzbekistan in Houston, US. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை IIT இயக்குநர் டாக்டர் வி காமகோட்டி பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: நாட்டோட முன்னேற்றத்துல மகளிர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு அடிக்கடி பிரதமர் சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்க அதை சொல்லுவாங்க, வலியுறுத்துவாங்க. அப்படிப்பட்ட மகளிருக்காக வந்து நிறைய திட்டங்கள், குறிப்பா வந்து கல்வியில பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம், அவர்களுக்கு வந்து பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையோட அந்த இயக்கமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மகளிருக்காக செயல்படுத்திய திட்டங்கள் கல்வித்துறையில என்னென்ன நீங்க பாக்குறீங்க?
5: பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அது ஒரு ஸ்கீம், அதெல்லாம் ஸ்கூல் லெவல்ல இருக்கு. IIT பொறுத்தவரையில் நாங்க வந்து 20% ஃபீமேல நம்ம அட்மிட் பண்ணியே ஆகணும்ங்கற ஒரு கட்டாயத்துக்கு சொல்லி விட்டோம்.
4: முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி சைடுல கேர்ள்ஸ் வரவே மாட்டாங்க,
5: இப்போ
4: ஈக்குவல் அமௌண்ட் வராங்க.
5: கடந்த ஒரு 4 மாசமா கிட்டத்தட்ட ஒரு 15-20 தடவை பிளைட்ல போயிருப்பேன். அந்த 15-20 தடவை நான் பிளைட்ல போனட்டு கிட்டத்தட்ட ஒரு 60% டைம் ஒரு ஃபீமேல் பைலட்டாவது இருந்திருக்காங்க.
4: IIT
5: பொறுத்தவரையில் பிடெக் அட்மிஷன்ல 20% கேர்ள்ஸ் இருந்தே ஆகணும்னு ஒரு இது கொண்டோம். 1200 பேர் வச்சுக்கோங்க, 1200 பேருக்கு 20% 250 கேர்ள்ஸ் நாங்க அட்மிட் பண்றோம் வருஷத்துக்கு. இன்டூ 4 வருஷம் நீங்க போட்டீங்கன்னா 1000 பெண் குழந்தைகள் நம்மள்ட்ட படிக்கிறாங்க. இதை தவிர நம்ம வந்து சிலதெல்லாம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இப்ப வந்து எங்களோட BS ஆன்லைன் டேட்டா சயின்ஸ்ல ஒரு சிங்கிள் கேர்ள் சைல்டு ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 5 லாக் பெற ஆனோம்னா நாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கறோம் அந்த குழந்தை வந்து படிக்கிறதுக்கு, அது ஒரு பண்றோம். அதே மாதிரி விளையாட்டு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா என்ன, காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, வழக்கப்படுத்திக்கொள் பாப்பா, இந்த வாரியர் பாட்டு நம்ம மனசுலயே இருக்கு. காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டா, இன்னைக்கு நீங்க நன்னா பாடி CCRT நம்ம ஆயுள் நாடு கிராஜுவேஷன்ல அந்த காம்படிஷன்ல வின் பண்ணாலும் சரி, ஒரு BBI இப்ப 12வது குழந்தைகள் எல்லாம் BBI வாங்குறது, BBI வாங்குற குழந்தைகள் இருக்கு, நன்னா பாடுற குழந்தைகள் இருக்கு. ஓய்ச்சி பாடுறதே அது வந்து ஜெயியும் படிச்சு எதுவும் பண்ண முடியாது. சோ அது மாதிரி வாங்குற பசங்களுக்கு நாங்க வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் ஒன்னு கொடுத்துருக்கோம். அதுல என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு கோர்ஸ்லயும் 2 சீட், ஒன்னு ஜெண்டர் நியூட்ரல், இன்னொன்னு லேடிஸ்க்கு. சோ அந்த உமன் என்கரேஜ்மெண்ட்காக சொல்றேன், அது பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு நேஷனல் காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கணும், பிரான்ஸோ சில்வரோ கோல்டோ, அதுக்கு ஒரு டீமுக்குன்னா ஒரு மார்க் இருக்கு, அது மாதிரி மார்க் எல்லாம் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும், அதுலயும் ஒரு ஒரு ஒரு கோர்ஸுக்கு 2-2, அது வந்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் கோர்ஸுக்கு 2-2 சீட், அல்ல ஒன்னு ஜெண்டர் நியூட்ரல், இன்னொன்னு விமன். 18 கோர்ஸ் இருக்குன்னா ஒரு 36 சீட் இருக்கு, அல்ல 18 உமனுக்கு இருக்கு. அதே மாதிரி இதுலயும் இருக்கு, ஃபேஸ்லயும் இருக்கு, ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ்லயும் இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு உந்துதல், மாலை முழுதும் விளையாட்டுன்னு பாரதியார் சொன்னதுக்கு விளையாட்டு. அதுலயும் நாங்க உமனை நம்ம என்கரேஜ் பண்றோம். அப்புறம் உமன் லீடிங் IIT மெட்ராஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம எடுத்திருக்கோம். சோ அதுலயும் நிறைய வி ஆர் என்கரேஜிங். இப்ப லீவ் அது இல்லாமே இப்ப அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவா இருக்கட்டும், அதுக்கும் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ரூல்ஸ் இருக்கு, பெட்டர்னிட்டி லீவ் இருக்கு. சோ இது மாதிரியான சில உமனை என்கரேஜ் பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்லயும் சரி அகாடமிக்ஸ்லயும் சரி ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸ்லயும் கொண்டு வரதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் நம்மளே எடுத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரே ஒரு பெருமை என்னன்னா, வி ஆர் த ஃபர்ஸ்ட் IIT டு ஸ்டார்ட் அப்ராட் கேம்பஸ், ஜன்சிபார்ல ஆரம்பிச்சோம். அதுல ஃபர்ஸ்ட் எவர் IIT டு அப்பாயிண்ட் உமன் டைரக்டர். பெருமையான விஷயம்,
4: அதாவது இவ்ளோ எஃபர்ட் எடுத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது உயர்கல்வி பயிலக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னொன்னு வந்து இந்த ஸ்வயம் போர்ட்டல் இருக்கு இல்லையா சார், இதனுடைய பயன்பாடு பத்தி சொல்லுங்க.
5: அதாவது ஒரு காலத்துல என்னோட ப்ரொடியூசரோட ப்ரொடியூசர் ப்ரொஃபசர் அனந்த், அப்ப மங்கள் சுந்தர்னு ஒரு ப்ரொஃபசர் இருந்தாங்க, அவங்களும் இதை யோசிச்சாங்க. அதாவது அந்த காலத்துல கிட்டத்தட்ட 2-2.5 லட்சம் பேர் எழுதுறாங்க, ஒரு 400 பேர் அட்மிட் பண்றோம் IIT மெட்ராஸ்ல, மிச்ச வாழ்க்கை என்ன, இன்னைக்கு நல்லா படிக்கல சரி பரவாயில்ல, அதனால என்னது லூசிங் தட் குவாலிட்டி எஜுகேஷன். நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க எங்களோட சாதாரண இதை எடுத்து

0: நிறைய வீடியோ லெக்சர்ஸ் போட ஆரம்பிச்சோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது. அதுக்கப்புறம் கோவிட் வந்த போர் தான், இப்ப ஒருத்தருக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காலேஜ் போக முடியல, ஒன்லி பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இந்த என்பிடெல் ஸ்வயம் வந்தது. அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்த போது இந்த மாதிரி டிஜிட்டல் எஜுகேஷன் மல்டிபிள் மோட் ஆஃப் எஜுகேஷன் சொன்னதுனால அவ 40% ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஏஐசிடியும் சரி யுஜிசியும் சரி 40%. அதுல இப்ப நிறைய காலேஜஸ் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ல இந்த என்பிடெல் கோர்ஸ் எடுக்கோங்க, ஸ்வயம் கோர்சஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சோ அதனால இப்ப நிறைய 1.4 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்வயம் கோர்சஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து லெக்சர்ஸ் இருக்கு, இன்டராக்டிவ் செஷன்ஸ் இருக்கு, அப்புறம் டிஸ்கஷன் குரூப்ஸ் இருக்கு, அசைன்மெண்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம் வந்து ப்ராக்டர்டு, வீட்டில் உட்காந்து எழுத முடியாது. நீங்க வந்து ஒரு சென்டர்ல உட்காந்து எழுதணும், சென்டர்ல உட்காந்து அதுக்கு மார்க் போடும். சோ அது வந்து வெரி ரிகரஸ், அந்த எவாலுவேஷன் ரிகரஸ். அதனால நிறைய யூனிவர்சிட்டிஸ் அதுல வர கிரேட அப்படியே மார்க் ஷீட்ல போட்டு அந்த கிரெடிட் டிரான்ஸ்பர் ஆக ஆரம்பிச்சிரு. சோ இதனால ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், ஐஐடி லெவல் குவாலிட்டி எஜுகேஷன், எஸ்பெஷலி இந்த காம்ப்ளெக்ஸ் எலக்டிவ்ஸ், அதாவது ரொம்ப ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் எலக்டிவ்ஸ் நம்மளால அவங்களுக்கு எடுத்துன்னு போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்ப இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துரே, திருப்பியும் வந்து நான் இன்னும் 8 மாசம் அவனை ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. அந்த சமயத்துல 20% ஆஃப் த கோர்சஸ் கேன் பி ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸ் இன்னொரு இது சொன்னாங்க. 20% ஆஃப் த கோர்ஸ் கேன் பி ஸ்கில் ஓரியன்ட், 40% கேன் பி ஆன்லைன். இந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரி கோர்ஸ் கொடுத்தா அதுக்கு கிரெடிட் நம்ம இதுவரையில் அசைன் பண்ண, சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல அசைன் பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து கொடுக்கறது சிலபஸ்ல போட்டு அந்த இண்டஸ்ட்ரியே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு. ஏன்னா குழந்தைகளோடையும் அப்பா அம்மாவோட எதிர்பார்ப்பும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறது, படிக்கிறதுங்கிறது வேலை கிடைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோல்ஸ், மறக்க கூடாது. அப்படி பண்றதே நாங்க என்ன பண்ணோம், இண்டஸ்ட்ரி கோர்சஸ்க்கு அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம்னு சொல்லி அந்த பேப்பரையும் எடுத்துட்டு வந்து ஸ்வயம் பிளஸ் அப்படின்னு ஒன்னும் நம்ம மினிஸ்டர் பிரதான்ஜி தான் போன பிப்ரவரி 2024ல அதை டெல்லியில நம்ம இனாகிரேட் பண்ணோம். அதுவும் இப்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. அதுல இண்டஸ்ட்ரி லெவல் கோர்சஸும் நடக்குது. அதுல அப்புறம் நாங்க ஸ்கூல்லயும் ஏஐ ஃபார் பிசிக்ஸ், ஏஐ ஃபார் கெமிஸ்ட்ரி, ஏஐ ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், ஏஐ ஃபார் ஆல் அதெல்லாம இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் கோர்சஸ் எல்லாம் அதுல போட்டிருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட் நாட் டெக்னிக்கல் பட் ஆல்சோ அதர் ஆன்லைன் எஜுகேஷன். என்னெல்லாம் குட் மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கோ, யாரெல்லாம் நமக்கு வந்து ஒரு சென்டர்ல வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி சீரியஸா எவாலுவேட் பண்றேன்னு சொல்றாலோ அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து அதை கிரெடிட்டபிள் கோர்ஸா நம்ம கொடுக்கறோம். அதுல இண்டஸ்ட்ரி லெவல் ட்ரைனிங், ஸ்கில் லெவல் ட்ரைனிங் இருந்துருச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த ஸ்வயம் பிளஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. சோ இதுதான் விவேகானந்தர் சொன்னார் மாதிரி, இஃப் த புவர் கேன் நாட் அஃபோர்ட் எஜுகேஷன், எஜுகேஷன் மஸ்ட் ரீச் த புவர். சோ இந்த ஸ்வயம் பிளஸ் வி ஆர் ட்ரைங் டு ரீச் இட் டு த புவர். இதையும் தாண்டி இன்னொன்னு ஸ்வயம் பிரபான்னு ஒன்னு இருக்கு. அதுல வந்து டிவி சேனல் வழியா நிறைய சேனல், ஏதோ 60-70 சேனல் இருக்கு அவங்களுக்கு. அது வழியா பல லெக்சர்ஸ், பல டிசிப்ளின்ஸ், ஒரு சேனல் 1 போட்டா சிவில் இன்ஜினியரிங், சேனல் 2 போட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மாதிரி சிலெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமா சார், ஸ்வயம் போர்ட்டல் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றத வந்து சொன்னீங்க. நீங்க சொன்னது வந்து ரெண்டு விஷயத்த வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு, ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது, கோவிட் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்மளுடைய பலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு காரணமா இருந்தது டிஜிட்டல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர். அதை வந்து டெவலப் பண்ணதுனால மட்டும்தான் அந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து ஈஸியா கடந்து வர முடிந்தது. அதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னொன்னு, ஸ்கில் டெவலப்மெண்ட்காக கொடுக்கக்கூடிய கோர்ஸ், அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: இது ரெண்டுமே அந்த டெவலப்மெண்டா, நேஷனல் நாலேஜ் நெட்ஒர்க் இம்பார்ட்டன்டா. அப்புறம் ஒரு அளவுக்கு இப்ப வந்து நம்ம பாரத் நெட் ஒரு அளவு அந்த டைம்லயே முடிச்சிருந்தாங்க. ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் கொண்டு போய் ஃபைபரை போய் விடுறது. குறிப்பா பிஎஸ்என்எல் என்னன்னா, ரொம்ப ரூரல் ஏரியா நமக்கு பிசினஸே இல்லாத இடத்துல அவன் வந்து லாஸ்ல வந்து நமக்காக செய்யறது பிஎஸ்என்எல் தான். பிசினஸ் இல்லாத இடத்துல நம்ம மிச்ச பிரைவேட் பில்லர்ஸ் போட மாட்டான். அது மாதிரி பிஎஸ்என்எல் நிறைய அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருந்தது ஒரு அளவுக்கு, அவங்களோட பிராட்பேண்ட் இருந்தது. சோ இது மாதிரி எல்லாம் வச்சிருந்துதான் நம்ம வந்து அந்த ஆன்லைன் எஜுகேஷன் எடுத்துட்டு போக முடிஞ்சது. அது போன அப்புறம் பீப்புள் காட் யூஸ் டு இட். அதனால எங்களுக்கு அடுத்தது இந்த பிஎஸ் 4 கோர்ஸ் லான்ச் பண்ணதுல எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்ல, கடகடன்னு முடிஞ்சது. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிளேஸ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். மத்த இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வெளிநாட்டில இருந்து இங்க வந்து இண்டஸ்ட்ரியை நீ செட் பண்றேன்னா எதுக்கு வராங்க? இங்க நல்ல மேன் பவர் கிடக்குங்கிறதுக்காக வராங்க. ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் செட் பண்ணறது ஒரு விதம், ஒரு ஸ்டேட்

0: இந்தியாவோட குரோத்ங்கிறது நான் ரெண்டு விதமா பாக்கிறேன். நம்ம வந்து இங்க ஃபேக்டரிஸ் செட் பண்ணி அதனால வராது. பசங்களை நல்லா ஸ்கில்டா ட்ரெயின் பண்ணி அவங்க உலகத்துல எங்க வேணா போய் வேலை செய்யட்டும், பசங்க எங்க வேணா போய் வேலை செய்யட்டும், பட் அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது அது நெக்ஸ்ட் பார்ட். ஐ திங்க் அதுலதான் ஸ்வயம் பிளஸ் இன்னைக்கு ஒரு நல்ல எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்டோடையும் சேர்ந்து நிறைய பண்ணிருக்கோம், நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. நிச்சயமா அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்னு தான் என்னோட அபிப்பிராயம்.
1: நிச்சயமா சார், கல்வியை பெறக்கூடிய வகையில பினான்சியல் சப்போர்ட்டும் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கறாங்க. இந்த வித்யாலட்சுமி ஸ்கீமை பாக்கலாம், அதுக்கப்புறமா ஸ்கில் இண்டியா மிஷன் அதெல்லாம் பாக்கலாம். இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்?
0: புவருக்கு வந்து யாருமே சுட் நாட் பி டினைடு எஜுகேஷன் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் மணி. குறிப்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐஐடி சிஸ்டம்ல ஜெனரல் கேட்டகரி 40.5% தான் முழு ஃபீஸ் கட்டுறாங்க, சப்சிடைஸ் ஃபீஸ் நாங்க கிட்டத்தட்ட 3.5 times சப்சிடைஸ் பண்றோம். எனக்கு ஒரு பையனுக்கு ஆவரேஜா நாங்க வந்து 8-5 lakh rupees நம்மளோட செலவாருது பர் இயர், அவங்களுக்கு 2 lakh தான் வாங்குறோம் பிடெக்ல சொல்றோம். அப்புறம் அதுலயே 1/3 தான் சில கிளாஸ் ஆஃப் பீப்புள் கட்டுறாங்க, சில பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 22.5% ஃப்ரீ, அந்த டியூஷன் ஃபீ கூட வாங்குறது இல்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நமக்கு அந்த டெமோக்ரட்டைசேஷனுக்கு வந்து பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக அவங்க வராம இருக்க கூடாது. அவங்களுக்கு வந்து லோனை வாங்கு இதை வாங்குன்னு சொல்லி அவங்கள இன்னும் கொஞ்சம் நான் டிட்டர்மினிசம், அவையோ லோன் வாங்கிட்டோமே நம்ம கட்டாம போச்சா என்ன ஆகுங்கிற பயத்தோட அவங்க படிக்கூடாது. படிப்புங்கிறது ஒரு ஃப்ரீ ஃபுளோவா இருக்கணும். இதுக்காக நிறைய எஃபர்ட் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப பேசிக்கலி சோசியலி மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ்க்குலாம் நிறையவே அந்த இது ரொம்ப உபயோகமா இருக்கு, நிச்சயமா அந்த ஃபெலோஷிப் பண்ணுது. அதையும் தாண்டி இப்ப எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு ஒரு 10% சீட்ஸ் நம்ம கொடுக்கறோம், அவங்களும் 1/3 ஆஃப் த ஃபீஸ் கட்டினா போறோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா பணம் இல்ல அப்படின்னு சொல்லி படிக்காம இருக்கிறது அப்படிங்கறது குறைஞ்சு போச்சு.
1: இப்போ 2.2 lakh ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவில வந்து இருக்கு அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம் தான். அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கல்வி வந்து தரமா இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மாணவரும் ஒரு தொழில் முனைவோரா ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா, ஏன்னா பேசிக் இல்லாம பவுண்டேஷன் இல்லாம நம்ம பெரிய வீடு கட்ட முடியாது. ஏதோ ஒரு ஒரு ஒரு மாடி ரெண்டு மாடி ரெண்டாவது மாடி இருந்து விழுந்துரும். அதனால பேசிக்கா பவுண்டேஷன் இல்லாம ஐடியாஸ் வராது, பேசிக்கா இன்ஜினியரிங் ஐடியாஸ். சோ ஓரளவு பவுண்டேஷன் எஜுகேஷன், அப்கோர்ஸ் சில பேருக்கு ஏதாவது திடீர்னு ஒரு ஐடியா வரலாம், பட் ஆனா குட் குவாலிட்டி எஜுகேஷன் இருந்ததுனாலதான் 2.5 lakh ஏதோ ஒரு 2 பேருக்கு 4 பேருக்கு 1000 பேருக்கு ஐடியா வரணும்னா குட் குவாலிட்டி எஜுகேஷன் பவுண்டேஷன் எஜுகேஷன் தான். நிறைய கோர்சஸ் நாங்களும் வந்து இந்த மாலவியா மிஷன் அப்படிங்கறதுல நாங்க வந்து ஹவு டு ஜெனரேட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் அது மாதிரிலாம் சொல்லலாம். லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி கொண்டு வரலாம், ஐடியாஸ்ல இருந்து எப்படி டிசைன் பண்ணுறது, டிசைன்ல இருந்து எப்படி பேட்டன்ட் பண்ணுறது, பேட்டன்ட்ல இருந்து எப்படி ப்ரோட்டோடைப் பண்ணுறது, ப்ரோட்டோடைப்ல இருந்து எப்படி ஸ்டார்ட் அப் போறது, ஸ்டார்ட் அப் எப்படி க்ரோ பண்ணுறது, இது மாதிரி இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் சீரீஸ் இதுக்கு மாதிரி நிறைய கோர்சஸும் நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால இப்ப கிட்டத்தட்ட பார்த்தேன்னா ஒரு 10% ஆகுது, 8-10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு 5% ஆகுது COCX ஆயிடுறாங்க அவங்கவுங்க கம்பெனிஸ்க்கு. இப்ப 4வது வருஷமே கம்பெனி ஆரம்பிச்சு 3வது வருஷம் பசங்களை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்டர்ன்ஷிப்புக்கு. இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. விளையாட்டா இப்ப வந்து ஏத்தர் எனர்ஜி தருண் எல்லாம் வந்து ஐடில ஸ்கூட்டர் ஓட்டிருந்தாங்க, அந்த இதுல முட்டாத ஜாக்கிரதையா போன சொல்லியிருந்தோம். இப்ப வந்து இன்னைக்கு பிக் ஏத்தர் எனர்ஜி டுடே IPO போய் தேர் இன் வெரி வெரி பிக் ஸ்பாட் டுடே, ஷேரே 1000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு கிரௌண்ட். விளையாட்டு வந்து நல்ல ஒரு உற்சாகமான ஒரு பெரிய ஒரு விளைவை நல்ல விளைவை கொடுக்கறது விளையாட்ட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து இப்ப பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்திருக்கு.
1: எண்ணங்களை வந்து சிறந்த முறையில செயல் வடிவம் கொண்டு வர்றதுல இந்த தரமான கல்வி ரொம்ப உதவி இருக்கு.
0: தரமான கல்வியும் உதவி இருக்கு, தரமான கல்வி ஆலயங்களும் உதவி இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப முக்கியம்.
1: கடந்த 12 ஆண்டுகள்ல IIT வழங்கக்கூடிய படிப்புகள் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார்? நிறைய படிப்புகள்
0: இப்ப நாங்க வந்து 60,000-62,000 ஆன் கேம்பஸ் அலுமினை இங்க படிச்சுட்டு போனவங்க இப்ப ஆல்ரெடி எங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 அலுமினை 5 வருஷத்துல ஆஃப் கேம்பஸ் வந்துட்டாங்க. அவங்களாம் நல்லா பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அவங்களுக்கும் லைஃப் லாங் லேர்னிங் பண்றாங்க நிறைய. சோ நாங்க எங்க எஜுகேஷன் டெமோக்ரட்டைஸ் பண்ணிருக்கோம், நிறைய பேருக்கு அதை ரீச் பண்ணிருக்கோம். இந்த ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ்ல ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நாங்க ஆஃபர் பண்ற கோர்சஸ் ஆஃப் கேம்பஸ் கோர்சஸ் எல்லாம் ரொம்ப டஃப், அதுலயும் நல்ல குவாலிட்டி சிலபஸ் வேர்ல்ட் கிளாஸ் சிலபஸ் போட்டிருக்கோம். வேர்ல்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னா ரொம்ப இதா இருக்கும், எங்களை மீறி யாரும் இல்லைங்கன்னு சொல்லலாம். நோபடி ஹஸ் எக்ஸல்ட் அஸ். அதாவது வேர்ல்ட்ல என்ன நீங்க பெரிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் எங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா எங்க சிலபஸ் வில் பி ஈக்குவலி காம்படிட்டிவ். சோ இது மாதிரி பல பேருக்கு இந்த குவாலிட்டி எஜுகேஷன் டிபிக்கலி இன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் ஏரியாஸ் லைக் டேட்டா சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸ், இது நம்ம போய் சேர்க்கறதுக்கு

0: எஃபர்ட் நாங்க எடுத்திருக்கோம். ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ், ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன், இப்போ ஒலிம்பியாட் பேஸ் அட்மிஷன், நிறைய இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் அதாவது 4-5 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ற கோர்சஸ் இது மாதிரி பலதை நம்ம வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி நிறைய நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை நாளை கேட்கலாம்.
2: நேரம் 9:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இரவின் இனிமையை மேலும் மெருகூட்டும் இன்னிசை கீதங்கள், இடைக்கால பாடல்களின் இனிய உலா, இன்னிசை கீதங்களின் பவனி இடைவிடா இசைமழை. இது இனிய ராகம்.

நிறைவு பெற்றது இனிய ராகம், இடைவிடாத இசை மழை. நேரில் இணைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பன்னிஷ் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கண்ணதாசன் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 11 மணிக்கு கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாள் சிறப்பு பட்டிமன்றம். கவியரசர் கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவரது அழகியல் வரிகளா, தத்துவ நெறிகளா? பட்டிமன்ற நடுவர் சுகி சிவம் அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:14. நேர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்திருக்கும் ஜலதரங்க இசை, எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி டி பாலசுப்ரமணியம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் முதலில் கஜவதன என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் இனி பாவன குரு என தொடங்கும் லலிதா தாசர் இயற்றியது ஹம்சானந்தி ராகம் ரூபக தாளம்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் ஜலதரங்க இசை, எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், தின்னியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி டி பாலசுப்ரமணியம் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் இனி பஜரே கோபாலம் என தொடங்கும் சதாசிவ பிரம்மேந்திரர் இயற்றியது நீலமணி ராகம். ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ஆனையம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்திருந்த ஜலதரங்க இசை. எம்ஏ சுந்தரேஷன் அவர்கள் கடம், ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை மணி 5:45க்கு. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜாய் ஹிந்த்.